ஒழித்த பாடலை பாடியவர் எம் கே தியாகராஜ பாகவதர் படம் சிவகவி. நிகழ்ச்சியில் தொடர்ந்து திருவருள் படத்திற்காக பி. சுசீலா பாடியுள்ள பாடல். நேரம் 5:30 நாற்பத்தி எட்டு நொடி.

சாவித்ரி படத்திற்காக எம் எஸ் சுப்புலக்ஷ்மி ராதா விஸ்வநாதன் பாடியுள்ள பாடலை கேட்டு ரசித்தோம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து திருநீலகண்டர் படத்திற்காக எம் கே தியாகராஜ பாகவதர் பாடியுள்ள பாடல்.

சொல்லை கண்டவன் கண்ணை இழந்தான், அதை கோபித்து தடுத்தவன் சொல்லை இழந்தான். கொடுமையை கண்டவன் கண்ணை இழந்தான், அதை கோபித்து

இது உலகத்தில் ஆண்டவன் அதிகாரம். கடவுள் ஏன் கல்லானான், மனம் கல்லாய் போன மனிதன்களா?

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது செய்தியறிக்கைகள். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
1: नमस्कार, आकाशवाणी समाचार के साथ मैं वैष्णवी। सरकार के साथ सहमति बनने के

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: நேர்கள் கேட்டு ரசிக்கலாம் தேனிசை பக்தி பாடல்கள் நிகழ்ச்சியின் துவக்கமாக விநாயகர் பாடல். பாடலை பாடியிருப்பவர் கே. வீரமணி.

ஒழித்த பாடலை பாடியவர் நாகூர் இஎம் ஹனீஃபா. கே ஜே யேசுதாஸ் பாடியுள்ள பாடல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு
1: நிகழ்ச்சி நிரல். நேயர்கள் இணைந்திருக்கும் 100.1 MHz எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. மன் கி பாத். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் நிகழ்ச்சியினை காலை 10:55 டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து பிரதமர் உரையின் தமிழாக்கம்

மனதின் குரல் இடம்பெறும். இந்நிகழ்ச்சியை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி வானொலி நிலையங்களின் அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் ஆகியவற்றில் கேட்கலாம். மனதின் குரல் மீண்டும் இரவு 8 மணிக்கு. இனி பிற நிகழ்ச்சிகள் பற்றி அறிவோம். காலை 7:15 திரை இசை, 8:30 திரைகானம், 9 மணிக்கு இசைப்பெட்டகம், சாத்தூர் ஏஜி சுப்பிரமணியன் அவர்களின் பாட்டு, வி சுந்தரேசன் அவர்கள் வயலின், திண்ணியம் ஒய் கிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 சுகமான ராகங்கள். நண்பகல் 12 மணிக்கு நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து திரைகானம், 12:40 மெல்லிசை, பிற்பகல் 1:10 இசை மலர், சி வி பெரிய சாஸ்திரி அவர்களின் பாட்டு, ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின், பிரசாந்த் வீரராகவன் அவர்கள் மிருதங்கம், 2:30 முதல் 4 மணி வரை திரைகானம். 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கர் சமாச்சார், 4:30 பரிக்ரமா செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல். இன்று மாலை 5 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் ஸ்ருதி சங்கர் குமார் அவர்களின் பாட்டு கேட்கலாம், வி தீபிகா அவர்கள் வயலின், வி எஸ் ராகவன் அவர்கள் மிருதங்கம், ஹெச் சிவராமகிருஷ்ணன் அவர்கள் கடம். 6:05 நிகழ்ச்சி நிரல், 6:10 விஸ்லேஷன், 6:30 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 கனிந்த வாழ்வு, ஓய்வு பெற்ற வனத்துறை பணியாளர் ராமசுப்பு அவர்களின் வாழ்வியல் அனுபவங்கள் கேட்கலாம். 7:45 திரை இசை, 8:30 திரைகானம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 நேஷனல் சயின்ஸ் மேகசின், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 மேற்கத்திய இசை, 11:10 மார்க்கெட் மந்த்ரா, 11:40 திரைகானம். இதுவரை இந்த அலைவரிசையில் இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்டீர்கள்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு.
1: திரைக்கானத்தில் தொடர்ந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் மிஸ்டர் மெட்ராஸ் படத்திலிருந்து.

0: திரையிசை கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆஜ் சவேரே டெல்லி அஞ்சல்.
1: समाचार सेवा प्रभाग प्रस्तुत करता है कार्यक्रम आज सवेरे।

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேயர்களினி கேட்கலாம் திரைகானம். துவக்கமாக தர்பார் படத்திற்காக ஒலிக்கும் குரல்கள். அனிருத் ரவிச்சந்தர், அர்ஜுன் சாண்டி.

0: தொடரும் பாடலை கேட்கும் முன்
1: இதை கேளுங்கள். உங்களுடைய வேலைகளுக்கு இடையில் இந்த முக்கியமான வேலையை மறந்துவிடாதீர்கள்.
2: 2025-26 நிதியாண்டிற்கான வரி செலுத்துபவர்களுக்கு வருமான வரி கணக்கை ITR 1 அல்லது ITR 2 தாக்கல் செய்ய வேண்டிய கடைசி தேதி July 31, 2026 ஆகும்.
1: வருமான வரி கணக்கை தாக்கல் செய்வதற்கு முன் உங்கள் AIS மற்றும் Form 26 AS ஐ கவனமாக சரிபார்த்து வெளிநாட்டு வருமானம் அல்லது வெளிநாட்டு சொத்துக்கள் குறித்த சரியான மற்றும் முழுமையான விவரங்களை வழங்கவும்.
2: வருமான வரி தாக்கல் படிவத்தில் சரியான மற்றும் துல்லியமான தகவல்களை வழங்குவது விரைவான டாக்ஸ் ரிட்டர்னுக்கு வழிவகுக்கும். துல்லியமான டாக்ஸ் ரிட்டர்ன் என்றால் விரைவான டாக்ஸ் ரிட்டர்ன்.
1: ஒவ்வொரு வரி செலுத்துவோரும் நாட்டை கட்டி எழுப்புபவரே இந்திய அரசின் வருமான வரித்துறை.
3: Indian Air Force invites application from eligible boys and girls to join as Agniveer Vayu and Airmen Medical Assistant. Hurry, registration closes on 26 July 2026. For details visit www.iefrecruitment.edcil.co.in.
4: Personal loan offer.
5: மறுபடியுமா இதையும் பிளாக் பண்றேன்.
4: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
5: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
6: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
5: அப்ப நான் என்ன பண்றது?
6: கால் அட்டெண்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
5: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
6: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
7: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
0: திரைக்கானத்தில் தொடர்ந்து கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் படத்திற்காக ஒலிக்கும் குரல் சூரஜ் சந்தோஷ்.

0: இனி விளம்பரம்.
1: இதை கேளுங்கள், உங்களுடைய வேலைகளுக்கு இடையில் இந்த முக்கியமான வேலையை மறந்து விடாதீர்கள்.
2: 2025-26 நிதியாண்டிற்கான வரி செலுத்துபவர்களுக்கு வருமான வரி கணக்கை ITR 1 அல்லது ITR 2 தாக்கல் செய்ய வேண்டிய கடைசி தேதி July 31, 2026 ஆகும்.
1: வருமான வரி கணக்கை தாக்கல் செய்வதற்கு முன் உங்கள் AIS மற்றும் Form 26 AS ஐ கவனமாக சரிபார்த்து வெளிநாட்டு வருமானம் அல்லது வெளிநாட்டு சொத்துக்கள் குறித்த சரியான மற்றும் முழுமையான விவரங்களை வழங்கவும்.
2: வருமான வரி தாக்கல் படிவத்தில் சரியான மற்றும் துல்லியமான தகவல்களை வழங்குவது விரைவான டாக்ஸ் ரிட்டர்னுக்கு வழிவகுக்கும். துல்லியமான டாக்ஸ் ரிட்டர்ன் என்றால் விரைவான டாக்ஸ் ரிட்டர்ன்.
1: ஒவ்வொரு வரி செலுத்துவோரும் நாட்டை கட்டி எழுப்புபவரே இந்திய அரசின் வருமான வரித்துறை.
3: PM ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: இதை கேளுங்கள், உங்களுடைய வேலைகளுக்கு இடையில் இந்த முக்கியமான வேலையை மறந்துவிடாதீர்கள்.
2: 2025-26 நிதியாண்டிற்கான வரி செலுத்துபவர்களுக்கு வருமான வரி கணக்கை ITR 1 அல்லது ITR 2 தாக்கல் செய்ய வேண்டிய கடைசி தேதி July 31, 2026 ஆகும்.
1: வருமான வரி கணக்கை தாக்கல் செய்வதற்கு முன் உங்கள் AIS மற்றும் Form 26 AS ஐ கவனமாக சரிபார்த்து வெளிநாட்டு வருமானம் அல்லது வெளிநாட்டு சொத்துக்கள் குறித்த சரியான மற்றும் முழுமையான விவரங்களை வழங்கவும்.
2: வருமான வரி தாக்கல் படிவத்தில் சரியான மற்றும் துல்லியமான தகவல்களை வழங்குவது விரைவான டாக்ஸ் ரிட்டர்னுக்கு வழிவகுக்கும். துல்லியமான டாக்ஸ் ரிட்டர்ன் என்றால் விரைவான டாக்ஸ் ரிட்டர்ன்.
1: ஒவ்வொரு வரி செலுத்துவோரும் நாட்டை கட்டி எழுப்புபவரே இந்திய அரசின் வருமான வரித்துறை.
3: திரைக்கானத்தில் தொடர்ந்து தாராள பிரபு படத்திற்காக ஒலிக்கும் குரல்கள். அலெக்சாண்டர் பாபு, ஹரிஷ் வெங்கட்.

0: கட்டுப்பாடு, கட்டணம் ஸ்வயம் ஹி கட்டுப்பாடு, பாரதிய சேனா.
1: திரைக்கானத்தில் தொடர்ந்து மாஸ்டர் படத்திற்காக ஒலிக்கும் குரல்கள். அனிருத் ரவிச்சந்தர், கானா பாலச்சந்தர்.

0: பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு, புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு.
1: திரைக்காணத்தில் நிறைவாக ஒலிக்கும் குரல் சித் ஸ்ரீராம், படம் டெடி.

0: நேரம் காலை 9 மணி.
1: ஆகாஷ்வாணி இசைப்பெட்டகம் இன்றைய நிகழ்ச்சியில் சாத்தூர் ஏ.ஜி. சுப்பிரமணியம் அவர்களின் பாட்டு கேட்கலாம். சாத்தூர் ஏ.ஜி. சுப்பிரமணியம் அவர்கள் 1916 திருச்சிராப்பள்ளியில் உள்ள ஆங்கரை என்ற இடத்தில் பிறந்தார். சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பயின்ற இவர் பல பெரிய வித்வான்களிடம் சங்கீதம் பயின்றார். குறிப்பாக திருவையாறு சபேசையர், தஞ்சாவூர் பொன்னையா பிள்ளை ஆகியோரிடம் கர்நாடக சங்கீதம் கற்றுக்கொண்டார். சாத்தூர் சுப்பிரமணியம் அவர்கள் பல மொழிகளில் பாண்டித்தியம் பெற்றிருந்தார். சம்ஸ்கிருதம், தமிழ், தெலுங்கு மொழிகளை சரளமாக பேசவும் எழுதவும் கற்றிருந்தார். லட்சண லட்சிய ஞானம் கொண்ட இவர் கர்நாடக சங்கீதத்தை மிகவும் நேர்த்தியாக கச்சேரி மேடைகளில் பாடி பிரபலமானார். இவரது சமகாலத்து வித்வான்களாகிய அரியக்குடி, ஜி.என்.பி. போன்றோர் போற்றும் வகையில் சிறந்த வித்வானாகத் திகழ்ந்தார். இவருக்கு பல சீடர்களும் இருந்தனர். இவர் கோயம்புத்தூரில் ராமநவமி விழா நடத்தி பல இசைக்கலைஞர்களை ஊக்குவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. 1937 திருவையாற்றிலுள்ள சத்குரு ஸ்ரீ தியாகராஜ சுவாமிகளின் ஆராதனையில் பாடி மிகவும் பிரபலமடைந்தார். இவர் ராகம் தானம் பல்லவி பாடுவதிலும் மிகவும் தேர்ந்தவராக விளங்கினார். திருச்சி 4 கால் மண்டபத்தில் தொடர்ந்து 5 மணி நேரம் ஒலிபெருக்கியின்றி நிகழ்த்திய பல கச்சேரிகள் இன்றும் ரசிகர்களால் நினைவு கூறப்படுகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. சாத்தூர் ஏ.ஜி. சுப்பிரமணியம் அவர்களின் நிகழ்ச்சியில் உடன் வி. சுந்தரேசன் அவர்கள் வயலின், திண்ணியம் ஒய். கிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், ஓ ஜெகதம்பா எனத் தொடங்கும் ஷியாமசாஸ்திரி கீர்த்தனை, ஆனந்த பைரவி ராகம் ஆதிதாளம்,

வேகடா ராகத்தில் ராமசுவாமி சிவன் பாடல் கேட்டோம். இனி உதய ரவிச்சந்திரிகா ராகத்தில் ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் கீர்த்தனை. ஹிமகிரி தனையே ஆதிதாளம்.

ஆல் இண்டியா ரேடியோ இசைப்பெட்டகம் நிகழ்ச்சியில் சாத்தூர் ஏஜி சுப்பிரமணியம் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். வி சுந்தரேசன் அவர்கள் வயலின், திண்ணியம் ஒய் கிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். சுந்தரி நீ திவ்ய ரூபமு, கல்யாணி ராகத்தில் தியாகராஜர் கீர்த்தனை, ஆதிதாளம்.

இசைப்பெட்டகம் நிகழ்ச்சியில் இதுவரை சாத்தூர் ஏஜி சுப்பிரமணியம் அவர்களின் பாட்டு ஒலிபரப்பானது. வி சுந்தரேசன் அவர்கள் வயலின், திண்ணியம் ஒய் கிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சி படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: நேயர்கள் இனி கேட்கலாம் சுகமான ராகங்கள். துவக்கமாக தாய் மூகாம்பிகை படத்திற்காக ஒலிக்கும் குரல்கள். மலேசிய வாசுதேவன், பி. சுசீலா.

0: தொடரும் பாடலை கேட்கும் முன்,
1: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு. ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்புறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும், அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: இதை கேளுங்கள். உங்களுடைய வேலைகளுக்கு இடையில் இந்த முக்கியமான வேலையை மறந்து விடாதீர்கள்.
3: 2025-26 நிதியாண்டிற்கான வரி செலுத்துபவர்களுக்கு வருமான வரி கணக்கை ITR 1 அல்லது ITR 2 தாக்கல் செய்ய வேண்டிய கடைசி தேதி July 31, 2026 ஆகும்.
2: வருமான வரி கணக்கை தாக்கல் செய்வதற்கு முன் உங்கள் AIS மற்றும் Form 26 AS ஐ கவனமாக சரிபார்த்து வெளிநாட்டு வருமானம் அல்லது வெளிநாட்டு சொத்துக்கள் குறித்த சரியான மற்றும் முழுமையான விவரங்களை வழங்கவும்.
3: வருமான வரி தாக்கல் படிவத்தில் சரியான மற்றும் துல்லியமான தகவல்களை வழங்குவது விரைவான டாக்ஸ் ரிட்டர்னுக்கு வழிவகுக்கும். துல்லியமான டாக்ஸ் ரிட்டர்ன் என்றால் விரைவான டாக்ஸ் ரிட்டர்ன்.
2: ஒவ்வொரு வரி செலுத்துவோரும் நாட்டை கட்டி எழுப்புபவரே இந்திய அரசின் வருமான வரித்துறை.
4: பர்சனல் லோன் ஆஃபர்
5: மறுபடியுமா? இதையும் பிளாக்
4: பண்றேன். துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்
5: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
6: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
5: அப்ப நான் என்ன பண்றது?
6: கால் அட்டெண்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரிய செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
5: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
6: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
7: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
0: சுகுமான ராகங்களில் தொடர்ந்து ஒலிக்கும் குரல்கள். SP பாலசுப்ரமணியம், S. ஜானகி. படம் பயணங்கள் முடிவதில்லை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: கண்ணா, நேத்தையே அண்ணன் பையன் வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க பார்த்தா 4 புற ஏசி ஓடுது, வாஷிங் மிஷின் ஓடுது, வீட்டுல 2 ஃப்ரிட்ஜ் வேற இருக்கு. ஆனா அவன் கரண்ட் பில் எவ்வளவு வருதுன்னு தெரியுமா? 0. நான் கேட்டதுக்கு சொல்றான், சித்தப்பா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. அதாவது சோலார் பேனல எனக்கு இப்பவே அதை மாட்டணும்னு தோணிடுச்சு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: நேரம் 10:43, 18:00. எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் சுகுமான ராகங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தொடரும் பாடல் SP பாலசுப்ரமணியம் குரலில், கழுகு படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி மூலமாக நாட்டு மக்களுக்கு ஆற்றும் மன் கி பாத் உரை இன்னும் சில நொடிகளில் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

0: सुनी जाती है, समझी जाती है और आपको सही दिशा दी जाती है। आप अकेले नहीं है, मदद बस एक कॉल दूर है।
1: ये कार्यक्रम आकाशवाणी के दिल्ली केंद्र से प्रसारित किया गया।
2: பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய மன் கி பாத் உரையினை இதுவரை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டீர்கள். இனி தொடர்வது
3: மனதின் குரல். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சற்று முன் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய மன் கி பாத் உரையின் தமிழாக்கம்.
4: எனதருமை நாட்டு மக்களே, வணக்கம். நம்முடைய வாழ்க்கையிலே சில தேதிகள் எப்படிப்பட்டவை என்றால், அவற்றை நினைவில் வைத்துக் கொள்ள நாம் நாட்காட்டியை பார்க்க வேண்டிய அவசியமெல்லாம் இருப்பதில்லை. இன்று ஜூலை மாதம் 26ஆம் தேதி அப்படிப்பட்டதொரு தேதியாகும். இன்றுதான் கார்கில் விஜய் நன்னாள், வெற்றி திருநாள். இந்த நாள் நமக்குள்ளே பெருமிதத்தை இட்டு நிரப்பி விடுகிறது. இந்த நாளன்று நாம் நமது தீரம் நிறை வீரர்களின் அற்புதமான சாகசத்தை நினைத்து பார்க்கிறோம். கார்கிலின் உயரமான சிகரங்கள், கடினமான பருவநிலை, எதிரிகளின் சவால் என அனைத்து சூழ்நிலைகளையும் நமது இராணுவ வீரர்கள் எதிர்கொண்ட அதே வேளையில், அவர்களுடைய நெஞ்சுரம் அனைத்து சவால்களையும் விட மிகப்பெரியதாயிருந்தது. அவர்கள் பாரத அன்னையை பாதுகாக்க தங்களுடைய அனைத்தையும் அர்ப்பணித்திருந்தார்கள். இன்று கார்கில் வெற்றி திருநாள் அன்று அனைத்து வீரம் நிறை உயிர் தியாகிகளுக்கும் இராணுவ வீரர்களுக்கும் ஸ்ரத்தையுடன் கூடிய வணக்கங்களை செலுத்துகிறேன். நண்பர்களே, இன்றைய பாரதம் தனது வீரர்களை நினைவுகொள்வதோடு கூடவே புதிய தலைமுறையினர் வரை அவர்களின் சாகசங்களை கொண்டு செல்லவும் செய்கிறது. இந்த உணர்வோடுதான் இந்த ஆண்டு சிறப்பானதொரு ஷௌரிய விஜய் யாத்ரா, அதாவது துணிச்சல் வெற்றி பயணம் மேற்கொள்ளப்பட்டது. ஜூலை மாதம் 14ஆம் தேதியன்று தில்லியின் தேசிய போர் நினைவகத்திலிருந்து தொடங்கிய இந்த மோட்டார் சைக்கிள் பயணம் திராஸில் உள்ள கார்கில் போர் நினைவகம் வரை பயணிக்கும். இது தாங்கிச் செல்லும் செய்தி என்னவென்றால், ஒன் ரைட் ஒன் நேஷன் ஒன் சல்யூட், அதாவது ஒரு பயணம் ஒரு தேசம் ஒரு வணக்கம். தேசத்திற்காக அளிக்கப்பட்ட உயிர் தியாகம் என்றும் மறக்கப்படாது என்பதையே இந்த பயணம் நமக்கு நினைவூட்டுகிறது. நண்பர்களே, இன்று பாரதம் தனது இராணுவ வீரர்களின் சாகசத்தோடு கூடவே தனது தொழில்நுட்பத் திறனையும் தொடர்ந்து பலப்படுத்தி கொண்டு வருகிறது. சில நாட்கள் முன்னதாக பாரத நாட்டு கடற்படையோடு INS மகேந்திரகிரி போர்க்கப்பல் இணைக்கப்பட்டது. இந்த நவீன போர்க்கப்பல் பாரத நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்டு பாரதத்திலேயே தயாரிக்கவும் பட்டது. இதிலே 75%க்கும் அதிக அளவிலே உள்நாட்டு தயாரிப்பு பொருட்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. இதுவே தற்சார்பு பாரதத்தின் பெருகி வரும் சக்தியின் அடையாளம். இந்த மாசத்திலேயே DRDO நிறுவனமானது பினாகா தொலைதூர வழிநடத்தப்படும் ராக்கெட் ஏவுகணையையும் வெற்றிகரமாக பரிசோதனை செய்தது. இந்த வெற்றியின் பின்னணியில் நமது விஞ்ஞானிகள் மற்றும் பொறியாளர்களின் கூட்டு முயற்சி இருக்கிறது. 2-3 நாட்கள் முன்னதாகத்தான் DRDO நிறுவனம் குஷா ஏவுகணையை வெற்றிகரமாக பரிசோதனை செய்திருந்தார்கள். நண்பர்களே, இன்று பாதுகாப்பு தளவாட உற்பத்தியாகட்டும், அவற்றின் ஏற்றுமதியாகட்டும், அல்லது நட்பு நாடுகளோடு ராஜீய ஒத்துழைப்பாகட்டும், பாரதம் தொடர்ந்து புதிய சிகரங்களை நோக்கி பயணித்துக் கொண்டே இருக்கிறது. இந்த மாத தொடக்கத்திலே நான் இந்தோனேஷியா பயணித்திருந்தேன். அங்கே பிரம்மோஸ் மற்றும் ஆயுத ஏவுகணைகளுக்கான ஒரு பெரிய புரிந்துணர்வு ஏற்படுத்தப்பட்டது. பாரதத்தின் பாதுகாப்பு தளவாடங்கள் மற்றும் தொழில்நுட்பத்தின் மீதான உலகின் நம்பிக்கை வளர்ந்து வருகிறது. இந்த கார்கில் வெற்றி திருநாளன்று நாம் நமது அமரத்துவம் பெற்ற உயிர் தியாகிகளை நினைவில் ஏத்துவோம். பாதுகாப்பான திறமை மிகுந்த தற்சார்பு நிறைந்த பாரதத்தை படைக்கும் உறுதிப்பாட்டை மேலும் வலுப்படுத்துவோம். வாருங்கள் என் மனம் நிறை நாட்டு மக்களே, மனதின் குரலின் கடந்த பகுதியில் கேட்ச் த ரெயின், மழை நீரை சேகரிப்போம் இயக்கம் பற்றி விவாதித்திருந்தேன். பருவமழையின் ஒவ்வொரு சொட்டையும் பாதுகாக்க இந்த இயக்கத்தை மக்கள் இயக்கமாக ஆக்க வேண்டும் என்று நான் வேண்டுகோள் விடுத்திருந்தேன். மழை நீரை சேகரிப்போம் என்பது தரும் செய்தி மிகவும் எளிமையானது. எங்கே மழை பொழிகிறதோ, எப்போது அது பொழிகிறதோ, அந்த நீரை அங்கேயே சேமியுங்கள். ஆகையால் ஜூலை மாதம் 4ஆம் தேதி தொடங்கி தேசமெங்கும் ஒரு விசேஷமான இயக்கமும் நடைபெற்று வருகிறது. இதன்படி மழை நீர் சேகரிப்பு, நிலத்தடி நீரின் மறுசெறிவு, பழைய நீர்நிலைகளுக்கு புத்துயிர் ஊட்டல் மற்றும் மரம் நடுதல் ஆகியவற்றுக்கு புதிய வேகம் அளிக்கப்பட்டு வருகிறது. கிராமமாகட்டும், நகரமாகட்டும், பஞ்சாயத்தாகட்டும், சமூக அமைப்புகளாகட்டும், அனைத்து இடங்களிலும் மக்கள் மிகுந்த உற்சாகத்தோடு பங்கெடுத்து கொண்டார்கள். பழைய நீர்நிலைகளிலிருந்து வண்டல் வெளியேற்றப்பட்டது. சில இடங்களில் குளங்கள் ஏரிகளுக்கு புத்துயிர் அளிக்கப்பட்டது.

மூடி கிடந்த ஆழ்குழாய் கிணறுகள் இப்போது நிலத்தடி நீர் மறு செறிவூட்டலுக்கான ஊடகமாக ஆகி வருகின்றன. நண்பர்களே, மத்திய பிரதேசத்தின் சீதி மாவட்டத்திலே சுமார் 1500 ஏரிகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. நரசிங்பூரிலே அமுத நீர்நிலைகள் புனரமைக்கப்பட்டிருக்கின்றன. மகாராஷ்டிரத்தின் நாசிக்கில் நீரை சேமிக்கும் திறன் பெரிய அளவிலே மேம்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆந்திர பிரதேசத்தின் நந்தியாலிலே அனைத்து கிராம பஞ்சாயத்துகளும் இந்த இயக்கத்தில் இணைந்திருக்கின்றன. பழைய குளங்கள் மீண்டும் பயன்பாட்டுக்கு வருகின்றன. நமது நகரங்கள் ஒன்றும் பின்தங்கிவிடவில்லை. சத்தீஸ்கரின் கோர்பா, ஒடிஷாவின் புவனேஸ்வர், ஆந்திர பிரதேசத்தின் விஜயநகரம் ஆகியன இந்த இயக்கத்தில் உற்சாகமளிக்கும் விளைவுகளை வெளிப்படுத்தி வருகின்றன. நாமும் கூட அக்கம் பக்கத்தில் இருக்கும் குளங்கள், ஏரிகள் அல்லது கண்மாய்களுக்கு பொறுப்பேற்றுக் கொள்வோம். ஒவ்வொரு சொட்டு நீரையும் சேமிப்போம். வாருங்கள், இன்று சேமிக்கப்படும் நீரின் ஒவ்வொரு சொட்டும் வரவிருக்கின்ற தலைமுறையினரின் எதிர்காலத்துக்கான மிகப்பெரிய முதலீடாகும். என் நெஞ்சம் நிறை நாட்டு மக்களே, சில நாட்கள் முன்பாக கிளாஸ்கோவிலே காமன்வெல்த் போட்டிகள் தொடங்கின. நாட்டு மக்கள் அனைவரும் பாரத நாட்டின் அணிக்காக தொடர்ந்து நல்வாழ்த்துக்களை தெரிவித்த வண்ணம் இருக்கின்றார்கள். அனைத்து விளையாட்டு வீரர்களும் தடகள வீரர்களும் மிகச்சிறப்பாக செயல்பட வேண்டும், மக்களின் இதயங்களை கொள்ளை கொள்ள வேண்டும் என்பதே அவர்களுடைய ஆசையாக இருக்கிறது. நண்பர்களே, நமது இளைஞர்கள் அண்மை நாட்களில் விளையாட்டுகளில் பல அருமையான சாதனைகளை புரிந்திருக்கிறார்கள். பி.வி. சிந்து ஜப்பான் ஓபன் பூப்பந்தாட்ட போட்டியில் வெற்றி பெற்ற முதல் பாரத நாட்டு பெண்ணாக ஆகியிருக்கிறார். அவரது இந்த சாதனையானது ஒட்டுமொத்த தேசத்திற்கும் பெருமை சேர்த்திருக்கிறது. பாரத நாட்டு பெண் கிரிக்கெட் அணியும் கூட லண்டனின் லார்ட்ஸ் அரங்கில் தனது முதல் டெஸ்ட் ஆட்டத்தில் வென்றிருக்கிறது. இது ஒரு வரலாற்று வெற்றியாகும். நமது அணியானது 270 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் இந்த போட்டியை ஜெயித்திருக்கின்றது. ஆனால் விஷயம் இது மட்டுமல்ல. லார்ட்ஸின் நீண்ட வரலாற்றிலே இது பெண்கள் அணியின் முதல் டெஸ்ட் பந்தயமாகும். 1983 ஆண்டிலே இதே மைதானத்தில் பாரதம் தனது முதல் கிரிக்கெட் உலக கோப்பையை வென்றது. இப்போது நமது பெண் சக்தி இங்கே தேசத்திற்கு பெருமை சேர்த்திருக்கிறது. நண்பர்களே, சில சின்ன முயற்சிகள் கூட பெரும் முக்கியத்துவம் பெறுகின்றன. கேரளத்தின் எர்ணாகுளத்தின் தெற்கு சிட்டூரில் விளையாட்டுகள் தொடர்பாக இப்படிப்பட்ட ஒரு முயற்சி பற்றி நான் கேள்விப்பட்டேன். இங்கே ஒரு பள்ளியிலே சம்ஸ்கிருத கிளப் இருக்கிறது. இங்கே இருக்கும் ஆசிரியரான அபிலாஷ் அவர்கள் மிகவும் வித்தியாசமான முறையிலே சம்ஸ்கிருதத்தை பிரபலப்படுத்தி வருகிறார். இந்த திட்டத்திற்கு அக்ஷர் கந்துக் என்று பெயரிட்டிருக்கிறார். இதிலே சம்ஸ்கிருதத்தின் எழுத்துக்களை கால்பந்தாட்டத்தில் பயன்படுத்தப்படும் சொற்களோடு இணைத்து எளிமையான வகையிலே புரிய வைக்கப்படுகிறது. இதன் மூலம் கற்கும் ஆனந்தம் கிடைக்கிறது. அதோடு கூடவே விளையாட்டுகளோடு மக்களுக்கு உறவும் அதிகப்படுகிறது. என் மனம் நிறை நாட்டு மக்களே, கடந்த ஞாயிற்றுக்கிழமையன்று விக்ரம் 1 வெற்றிகரமான ஏவுதல் நாட்டு மக்கள் அனைவரின் மனங்களையும் பெருமையால் நிரப்பியது. விண்வெளித்துறையின் இந்த வரலாற்று ரீதியான கணத்தின் சாட்சிகளாக பாரத நாட்டவர்கள் நாம் அனைவரும் இருந்தோம். இது தனியார் துறை வாயிலாக மேம்படுத்தப்பட்ட பாரதத்தின் முதல் ராக்கெட் ஆகும். கற்பனை செய்யக்கூட கடினமான இதனை நமது இளைய தலைமுறை புதுமைகள் படைப்போர் செய்து காட்டியிருக்கிறார்கள். அவர்கள் அலாதியான திறன், பேரார்வம் மற்றும் பொறுமையை வெளிப்படுத்தினார்கள். நீண்ட காலம் வரை நமது விண்வெளித்துறை தனியாருக்கு மூடப்பட்டிருந்தது. இந்த துறையில் ஆர்வம் கொண்ட பல இளைஞர்களுக்கு தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தும் சந்தர்ப்பம் கிடைக்காமலேயே இருந்தது. இளைஞர்களின் நலனை கருத்தில் கொண்டு நாங்கள் விண்வெளித்துறையை தனியாருக்காக திறந்து விட்டோம். இன்று இதன் விளைவு என்ன என்பதை உலகமே பார்த்து கொண்டிருக்கிறது. நண்பர்களே, அறிவியலிலும் கூட நமது இளைய நண்பர்கள் பாரதத்தை தலைநிமிரச் செய்திருக்கின்றார்கள். அறிவியல் ஒலிம்பியாட் போட்டிகள் என்பன உலகின் மிகவும் மகத்துவம் வாய்ந்த போட்டிகளில் ஒன்றாகும். இவற்றிலே அதிக எண்ணிக்கையில் மாணவர்கள் பங்கெடுக்கின்றார்கள். இந்த மாதம்தான் இயற்பியல், வேதியியல், உயிரியல், கணிதம் ஆகியவற்றின் ஒலிம்பியாட் போட்டிகள் நடைபெற்றன. இந்த போட்டிகளில் பாரத நாட்டு அணியின் செயல்பாடு அருமையாக இருந்தது. இயற்பியல் ஒலிம்பியாடிலே நமது 5 மாணவர்களும் தங்கப்பதக்கம் வென்றார்கள். பாரதம் முதல் இடத்தை பிடித்தது. கடந்த 10 நடந்த 5 இயற்பியல் ஒலிம்பியாடிலுமே நமது நாட்டின் மாணவர்கள் தங்கம் அல்லது வெள்ளிப்பதக்கங்களை கண்டிப்பாக ஜெயித்து வந்திருக்கின்றார்கள். வேதியியல் ஒலிம்பியாடிலும் கூட நமது 5 மாணவர்களும் தங்கப்பதக்கங்களை வென்றிருக்கின்றார்கள். இதுவரை

வரையிலான ஆகச்சிறந்த செயல்பாடு இது. உயிரியல் ஒலிம்பியாடிலும் கூட நமது மாணவர்கள் அனைவரும் பதக்கங்களை வென்றிருக்கின்றார்கள். இவற்றிலே ஒரு தங்கப்பதக்கமும் அடங்கும். அதேபோல கணித ஒலிம்பியாடிலேயும் கூட நமது மாணவர்கள் 2 தங்கப்பதக்கங்களையும் 4 வெள்ளிப்பதக்கங்களையும் வென்றிருக்கின்றார்கள். தேசத்தின் இளைஞர் சக்தி மீது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கிறது. பாரதத்திலே ஒலிம்பியாடுகள், ஹேக்கத்தான்கள் ஆகியவற்றின் கலாச்சாரம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது என்பது பேருவகையை அளிக்கிறது. தேசத்தின் அதிக அளவிலான இளைஞர்கள் இப்படிப்பட்ட மேடைகளிலும் தங்களுடைய ஆர்வத்தை வெளிப்படுத்தி பாரதத்திற்கு மேலும் பெருமை சேர்ப்பார்கள் என்பதில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. என் உளம் நிறை நாட்டு மக்களே, திறனும் இருக்கிறது, சாதிக்க வேண்டும் என்ற பேரார்வமும் இருக்கிறது எனும்போது அனைத்து பாதைகளும் எளிதாகி விடுகின்றன. காஷ்மீரின் பாரம்பரியமான கம்பளமான வகு தொடர்பாக இப்போது மேற்கொள்ளப்படும் முயற்சியிலே இது பளிச்சிடுகிறது. கோரை மற்றும் வைக்கோலை கொண்டு தயாரிக்கப்படும் இந்த கம்பளத்தை தயாரிக்கும் பாரம்பரியம் பல்லாண்டுகள் பழமையானது. இதற்காக முதன்மையாக காஷ்மீரின் சதுப்பு நில பகுதிகளின் புற்கள் மற்றும் கோரைகள் வெட்டப்படுகின்றன. வெயிலில் உலர்த்தப்பட்ட பிறகு வகைப்படுத்தப்படுகின்றன. இதன் பிறகு கைகளால் நெசவு செய்யும் பணி தொடங்குகிறது. ஒரு கம்பளத்தை தயாரிக்க 2 கைவினைஞர்களுக்கு சுமார் 4 நாட்கள் பிடிக்கிறது. இந்த கம்பளம் அலாதியானது, சூழலுக்கு இசைவானதும் கூட. ஒரு பெரிய விசேஷ அம்சம் என்னவென்றால், கோடையிலே இது குளிர்ச்சியை அளிக்கும், குளிர்காலத்திலே வெப்பத்தை தரும். முதலில் இது காஷ்மீரின் ஒவ்வொரு வீட்டிலும் காணப்பட்டது. ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக இதன் பயன்பாடு குறையத் தொடங்கியது. இந்த நிலையில் ஸ்ரீநகரின் குலாம் ஹுசேன் அவர்களும் அவருடைய மகளான தஞ்சீலா அவர்களும் ஒரு உறுதி பூண்டார்கள். இருவரும் வகு கைவினைத்திறன் பாரம்பரியத்துக்கு ஒரு புதிய வாழ்க்கை அளிக்க வேண்டும் என்பதை குறிக்கோளாக்கி கொண்டார்கள். குலாம் ஹுசேன் அவர்கள் மிகவும் எளிமையான குடும்பத்தைச் சேர்ந்தவர். இந்த பணியிலே அவர் பல சவால்களை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. ஆனால் பார்த்து கொண்டிருக்கும் போதே அவருடைய இந்த முயற்சியில் பலரிணையத் தொடங்கினார்கள். குலாம் ஹுசேன் அவர்கள் இந்த திறமையை மேலும் முன்னெடுத்துச் சென்றார். அவருடைய குறிக்கோளுக்காக மாநில அளவிலே அரசு உதவிகளும் கிடைத்தன. இன்று விரைவாக மக்களின் விருப்பத்தை பெற்று வரும் வகுவானது தேசத்தின் பிற பாகங்களுக்கும் சென்று சேர்ந்து வருகிறது. இந்த முயற்சியில் இணைந்த அனைவரையும் நினைத்து நான் மிகவும் பெருமை அடைகிறேன். இன்று நாம் அனைவரும் உள்ளூர் பொருட்கள் மீது அழுத்தம் கொடுத்து வருகிறோம். உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் என்ற மந்திரத்தை தாங்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நிலையில் காஷ்மீரத்தின் வகுவும் கூட உங்கள் இல்லங்களிலே இடம்பெற வேண்டும் என்பதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள். நண்பர்களே, நமது தேசத்திலே தேநீர் என்பது ஒரு பானம் மட்டுமல்ல, இது நம்மோடு 2.5 கலந்தது. காலையின் தொடக்கமாகட்டும், நண்பர்களின் சந்திப்பாகட்டும், குடும்பத்தோடு இணைந்து சில கணங்களை கழிப்பதாகட்டும், தேநீர் என்பது அனைத்து வேளைகளிலும் நம் வாழ்க்கையில் அங்கம் வகித்து வருகிறது. எனக்கும் தேநீருக்குமான உறவு பற்றி நீங்கள் நன்கு அறிவீர்கள் இல்லையா? ஆனால் இன்று நாம் உரையாட இருக்கும் தேநீர் அது சுவையை மட்டும் அளிக்கவில்லை, பல சகோதரிகளுக்கு வாழ்க்கையையும் அளித்திருக்கிறது. தற்சார்பு என்ற புதிய நறுமணத்தையும் கலந்திருக்கிறது. உத்தரப்பிரதேசத்தின் பிஜ்னோர் மாவட்டத்தின் லக்கிவாலா கிராமத்திலே சுய உதவி குழுவோடு தொடர்புடைய பெண்கள் விதுர் பிரேரணா சுதேசி ஹெர்பல் டீ, அதாவது மூலிகை தேநீரை தயாரித்திருக்கிறார்கள். இதிலே லெமன் கிராஸ் எனும் காவட்டம் புல், சீந்தில், அதிமதுரம், துளசி, பச்சை மஞ்சள், பட்டை, ஏலக்காய், சோம்பு போன்ற இயற்கை பொருட்கள் அடங்கியுள்ளன. தனது வித்தியாசமான சுவை மற்றும் குணங்கள் காரணமாக இந்த தேநீரானது மிக குறைவான காலத்திலே மக்களிடம் விசேஷமான அடையாளத்தை அமைத்து கொண்டது. பிரயாகராஜின் மகாகும்ப மேளாவிலும் தில்லியின் சர்வதேச உணவு விழாவின் போதும் இந்த மூலிகை தேநீர் மிகவும் பாராட்டுக்களை பெற்றது. அயல் நாடுகளிலிருந்து வந்திருந்தவர்களும் கூட இதில் தங்கள் ஆர்வத்தை வெளிப்படுத்தினார்கள். நண்பர்களே, மிகவும் உத்வேகம் அளிக்கும் விஷயம் இதன் தொடக்கம்தான். இந்த ஒட்டுமொத்த முயற்சியும் வெறும் 100,000 ரூபாயில் தொடங்கியது. இன்று இந்த பிராண்டானது தேசத்தின் பெரிய அமைப்புகள் வரை சென்றடைந்து விட்டது. உள்ளூர் ஞானம், இயற்கை மற்றும் பெண்களின் தன்னம்பிக்கை ஆகியன இணையும் போது ஒரு சிறிய முயற்சி கூட பெரிய மாற்றத்தின் தொடக்கமாக ஆகிவிடும் என்பதை இது முதன்மையாக நமக்கு தெரிவிக்கிறது. என் கனிவான நாட்டு மக்களே,
இன்று

நாடெங்கிலும் ஓர் மரம் அன்னையின் பெயரில் இயக்கம் வாயிலாக இயற்கையின் பால் மக்கள் தங்களுடைய பொறுப்பையும் கடமையையும் ஆற்றி வருகின்றார்கள். இப்படிப்பட்ட உணர்வால் சமூகம் இணையும் போது மிகவும் அழகான உத்வேகம் அளிக்கவல்ல எடுத்துக்காட்டுகள் வெளிப்படுகின்றன. நண்பர்களே, அகமதாபாத்திலே மக்களின் பங்களிப்புக்கான அற்புதமான சக்தி வெளிப்படுத்தப்பட்டது. பாடஜ் பகுதியிலே ஒரு மணி நேரத்துக்கு உள்ளாக 300,000+ மேற்பட்ட மரக்கன்றுகள் நடப்பட்டன. இவற்றிலே 25,000+ அதிகமானவர்கள் தங்களை இணைத்துக் கொண்டார்கள். பள்ளிக்கூடத்தில் படிக்கும் தேசிய மாணவர் படை கேடட்டுகள், ஸ்வயம் சேவகர்கள், பொதுமக்கள் என அனைவரும் இந்த இயக்கத்திலே பங்கெடுத்துக் கொண்டார்கள். வரவிருக்கின்ற ஆண்டுகளிலே இந்த மரங்களெல்லாம் ஒரு அடர்ந்த நகர்ப்புற காடாக உருப்பெறும். இந்த முயற்சி கின்னஸ் உலக சாதனைகள் புத்தகத்திலே இடம் பிடித்தது. நண்பர்களே, ஓர் மரம் அன்னையின் பெயரில் இயக்கத்தின்படி உத்தரப்பிரதேசத்திலும் கூட மக்கள் பங்களிப்பின் அற்புதமான உறுதிப்பாட்டை காண முடிந்தது. அங்கே ஒரே நாளிலே ஜூலை 12 35 கோடிக்கும் அதிகமான மரக்கன்றுகள் நடப்பட்டன. உத்தரப்பிரதேசத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற வகையில் எனக்கு இது விசேஷ கௌரவம் அளிக்கும் விஷயம். எனக்கு பிரியமான நாட்டு மக்களே, மரம் என்பது மனிதர்களுக்கானது மட்டுமல்ல, இவை எண்ணிலடங்கா உயிரினங்களின் இருப்பிடமாகவும் இருக்கின்றன. குஜராத்தின் கிர் காடுகளில் சுமார் 60 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியன் கிரே ஹார்ன்பில் எனும் சாம்பல் இருவாயன் மீண்டும் கூடுகட்டத் தொடங்கியிருக்கிறது. பல ஆண்டுகளாக நடைபெற்று வரும் பராமரிப்பு மற்றும் மீள் உருவாக்க முயற்சிகளின் விளைவாகும் இது. இந்த இருவாயன் வனங்களின் விவசாயி என்று அழைக்கப்படுகிறது. இவை பழங்களை உண்டு விதைகளை தொலைதூரங்கள் வரை கொண்டு சேர்க்கின்றன. இந்த விதைகளால் காடுகளில் புதிய மரங்கள் கிளைக்கின்றன. இந்த வகையிலே ஒரு பறவை காட்டினை மீண்டும் பசுமை கொழிக்கச் செய்வதில் உதவி புரிகிறது. நாம் அனைவரும் நம்முடைய வாழ்க்கையின் எந்த ஒரு சிறப்பான சந்தர்ப்பத்தையும் இயற்கையோடு கண்டிப்பாக இணைக்க வேண்டும் என்று நான் உங்கள் அனைவரிடத்திலும் கேட்டுக்கொள்கிறேன். ஓர் மரத்தை அன்னையின் பெயரில் நடுங்கள். இன்று நடப்பட்ட ஒரு சிறிய மரக்கன்று வரவிருக்கும் தலைமுறையினருக்கு பசுமை, தூய்மையான காற்று, அழகான எதிர்காலத்தின் மரபாக ஆகக்கூடும். எனதருமை நாட்டு மக்களே, இன்று நெகிழி மாசு என்பது உலகம் முழுவதிலும் சுற்றுச்சூழலுக்கு ஒரு பெரிய சவாலாக மாறிவிட்டது என்பதை நாம் அனைவரும் நன்கறிவோம். ஒருமுறை பயனாகும் நெகிழி குப்பையானது பல்லாண்டுகள் வரை இயற்கைக்கு தீங்கு ஏற்படுத்தி வரும் என்பதால் நெகிழியை சரியான முறையிலே அப்புறப்படுத்தல் மிகவும் அவசியமான ஒன்றாகும். நண்பர்களே, பீகாரின் சீதாமடியிலே கழிவிலிருந்து செல்வம் என்பதற்கு அருமையான உதாரணம் வெளிவந்திருக்கிறது. இங்கே குப்பை மறுசுழற்சி செய்யப்பட்டு அதிலிருந்து கருத்தைக்கு வரும் அமரும் மேடை பெஞ்ச் தயார் செய்யப்படுகிறது. ஒரு மேடையை தயார் செய்வதில் சுமார் 40 கிலோ ஒருமுறை பயனாகும் நெகிழி செலவாகிறது. இது பலமானதாகவும் நீடித்ததாகவும் ஓய்வளிப்பதாகவும் இருப்பதோடு கூடவே சூழலுக்கு இசைவானதாகவும் இருக்கிறது. இது அரசு பள்ளிகள், பூங்காக்கள் மற்றும் பொது இடங்களில் போடப்படுகிறது. இதன் வாயிலாக சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பற்றிய விழிப்புணர்வு மக்களிடம் அதிகரித்து வருகிறது. இந்த முயற்சியில் உள்ளூர் அலகுகளோடு சேர்ந்து மாவட்ட நிர்வாகத்தின் மகத்துவம் வாய்ந்த பங்களிப்பும் கலந்திருக்கிறது. இதன் காரணமாக உள்ளூர் அளவிலே வேலை வாய்ப்புகளும் ஏற்படுகின்றன. சீதாமடியின் இந்த முயற்சி ரெடியூஸ், ரீயூஸ் அண்ட் ரீசைக்கிள், அதாவது குறைவாக பயன்படுத்தல், மீள் பயன்படுத்தல், மறுசுழற்சி செய்தல் என்பவை வெறும் கோஷங்கள் அல்ல, மாறாக இவை நமது வாழ்க்கையின் அங்கமாகவே ஆகிவிட்டன என்பதையே சீதாமடியின் இந்த முயற்சி நமக்கு தெரிவிக்கிறது. நண்பர்களே, கடந்த முறை மனதின் குரலிலே பிள்ளையார் சதுர்த்தி பற்றி பேசியிருந்தேனே, உங்களுக்கு நினைவிருக்கிறது இல்லையா? நமது தேசத்தின் மண்ணாலான பிள்ளையார் சிலைகளையே வழிபட வேண்டும் என்று அப்போது நான் உங்களிடம் வேண்டிக் கொண்டேன். பிஓபி பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸால் செய்யப்பட்ட பிள்ளையார் விக்கிரகங்களையோ அயல் நாடுகளிலிருந்து வரும் பிள்ளையார் சிலைகளையோ பயன்படுத்துவதற்கு பதிலாக நம் நாட்டின் மண்ணாலான பிள்ளையார் சிலைகளை வீடுகளில் வைத்து வழிபாடு செய்ய வேண்டும். இது தொடர்பாக பலர் எனக்கு செய்திகளை அனுப்பியிருக்கின்றார்கள், தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார்கள். என்னுடைய வேண்டுகோளை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருப்பதாக பலர் எனக்கு எழுதியிருக்கின்றார்கள். உள்ளூரின் மண்ணை கொண்டு தயார் செய்யப்பட்ட பிள்ளையார் சிலையை மட்டுமே

நிறுவுவோம் என்று தங்களுடைய மனவுறுதிப்பாட்டை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். மனதின் குரலில் முன்னமும் கூட இப்படிப்பட்ட விவாதம் நடைபெற்றிருப்பதாகவும் அதனால் சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுக்க முடிந்ததாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த முறை பிள்ளையார் சதுர்த்தியிலே நம் தேசத்தின் மண்ணாலான திருவுருவச் சிலையையே வழிபாட்டுக்கு நீங்கள் பயன்படுத்துங்கள் என்று நான் மீண்டும் ஒருமுறை என்னுடைய வேண்டுகோளை விடுக்கின்றேன். உங்களுடைய இந்த முயற்சியும் கூட ஒரு வகையிலே இயற்கைக்கு நீங்கள் செய்யும் வழிபாடாகும். என் மனம் நிறை நாட்டு மக்களே, இப்போது நான் உங்களிடம் கூறவிருக்கும் ஒரு நபர் குறித்து நீங்கள் தெரிந்து கொண்டால் நீங்கள் மிகவும் பெருமிதம் கொள்வீர்கள். இவர் அறிவியல் மற்றும் புதுமைகள் படைத்தல் துறையில் பெரிய அளவில் பணியாற்றி வருகிறார். தனக்கென உலகிலே ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி கொண்டிருந்தாலும் கூட இவர் தனது வேர்களின் ஆழங்களோடு இணைந்திருப்பவர். சந்தர்ப்பம் வாய்க்கும் போதெல்லாம் தனது மண்ணுக்கு மரியாதை செலுத்துவதை மறக்காதவர். அந்த மனிதர்தான் மணிப்பூரைச் சேர்ந்த டாக்டர் ரொனால்டோ லைஷ்ராம் அவர்கள். இவருடைய பெயர் ரொனால்டோ என்றாலும் இவர் ஒரு வானியற்பியலாளர். இவர் ஜப்பானிலே பணியாற்றி வருகிறார். இளம் பால்வெளி மண்டலங்களின் ஒரு பரந்த கூட்டத்தை பற்றி ஆய்வு செய்யும் குழுவின் அங்கமாக இருந்திருக்கிறார். அவர் என்னதான் செய்தார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள விரும்புவீர்கள் இல்லையா? உள்ளபடியே இவர் ஒட்டுமொத்த கூட்டத்தின் பெயரை மணிப்பூரின் ஒரு அழகான ஏரியோடு இணைத்து லோக்டக் புரோட்டோ கிளஸ்டர் என்று பெயரிட்டிருக்கிறார். இந்த நன்னீர் ஏரிக்குள் மிதக்கும் மக்கிய தாவரங்களும் இதர கரிமப் பொருட்களும் ஃபும்டிஸ் இவையெல்லாம் ஒன்றிணைந்து மிதக்கும் திட்டுக்களைப் போல மாறுகின்றன. தனித்துவமான நிலப்பரப்பை போன்ற தோற்றத்தை இவை உருவாக்குகின்றன. இது ஏதோ பரந்த கடலிலே சின்ன சின்ன தீவுகள் மிதப்பது போல இருக்கிறது. இதைப் போலவே பேரண்டத்தில் இந்த இளம் பால்வெளி மண்டலங்கள் கூட ஒரு பரந்த படைப்பை நிர்மாணம் செய்கின்றன. இன்று மணிப்பூரின் லோக்டக் தேசத்தின் வரைபடத்தில் மட்டும் இடம்பெறவில்லை, மாறாக விசாலமான பேரண்டத்திலும் கூட தனது ஒளிவீச்சை பரப்பி கொண்டிருக்கிறது. இந்த சாதனை நாட்டவர் அனைவருக்கும் பெருமை சேர்ப்பது. இதனால் நமது இளைய நண்பர்களுக்கு ஒரு கற்றல் கிடைக்கிறது. தங்களுடைய பாரம்பரியத்தோடு இணைந்திருந்தாலும் கூட புதிய சிகரங்களை நம்மால் எட்ட முடியும் என்பதை. இப்படிப்பட்ட வேர்கள் விண்மீன்கள் உலகை கூட பளிச்சிடச் செய்ய முடியும். என் நெஞ்சம் நிறை நாட்டு மக்களே, சில நாட்கள் கழித்து ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி என்று தேசிய கைத்தறி நாளினை நாடு கொண்டாடும். இந்த வேளையிலே நமது நெசவாளர் சகோதர சகோதரிகளின் திறன்கள், அவர்களின் படைப்பாற்றல் ஆகியவற்றுக்கு நாம் விழா எடுக்கிறோம். பல தலைமுறைகளாக தொடர் சங்கிலி போன்று செயல்பட்டு வரும் பாரம்பரியங்களை நமது நண்பர்கள் முன்னெடுத்துச் செல்லுகிறார்கள். நண்பர்களே, கைவினை திறத்தால் படைக்கப்பட்ட ஒவ்வொரு ஆடையும் ஏதோ ஒரு துறையினை, சமூகத்தை மற்றும் இதோடு தொடர்புடைய எண்ணிலடங்கா மக்களின் கதைகளை முன்னிறுத்துகிறது. இவர்களெல்லாம் பாரதத்தின் கலாச்சார மரபுகளை பராமரிப்பதை பெருமித உள்ளத்தோடு செய்கிறார்கள். நாம் அனைவரும் கைவினை திறத்திற்கு ஊக்கமளித்து நமது நெசவாள நண்பர்களுக்கு மரியாதை அளிக்க வேண்டும் என்பதையே இன்றைய நாளன்று நான் என் வேண்டுகோளாக விடுக்கிறேன். நாம் உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் என்ற உணர்வுக்கு மேலும் வலு சேர்ப்போம். வாருங்கள் நண்பர்களே, இன்று தேசத்திலே எந்த வகையில் கைத்தறிக்கு ஊக்கமளிக்கப்பட்டு வருகிறதோ இதன் காரணமாக அதிக அளவிலே மக்களின் வாழ்க்கை சிறப்பானதாக ஆகிக் கொண்டிருக்கிறது. போச்சம்பள்ளியிலிருந்து பட்னா, குத்தம்பள்ளியிலிருந்து கட்ச் வரை இதற்கான பல எடுத்துக்காட்டுகள் காண கிடைக்கின்றன. இன்று கைத்தறியின் நமது பெருமை மிகு பாரம்பரியத்துக்கு புதிய சக்தியையும் புதிய அடையாளத்தையும் பல தனிநபர்களும் குழுக்களும் அளித்து வருகின்றார்கள். போச்சம்பள்ளி வகையின் அழகான பாரம்பரியத்தை சிலர் முன்னெடுத்துச் சென்றால் சில பெண் நெசவாளர்கள் ஒன்றிணைந்து கம்பளிப் பொருட்களை உருவாக்குகிறார்கள். சிலர் கேரளத்தின் பாரம்பரியமான கசாவு கலையை பாதுகாத்து வருகின்றார்கள். இதன் காரணமாக நமது சகோதரிகள் தாய்மார்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாகிறது. நண்பர்களே, மேலும் ஒரு விஷயம் குறித்து விசேஷமாக நான் குறிப்பிட விரும்புகிறேன். அதுதான் காதி. கதராடைகள் என்பவை அண்ணல் காந்தியடிகளுக்கு மிகவும் பிரியமானவை என்பதை நாம் அனைவரும் அறிவோம். கடந்த சில ஆண்டுகளில் மக்களால் கணிசமாக விரும்பப்படுவதாக காதி ஆகியிருக்கிறது. கடந்த 12 ஆண்டுகளில் இதன் விற்பனை 6 மடங்கு அதிகரித்திருக்கிறது. விற்பனையின் இந்த புள்ளி விவரம் இப்போது கிட்டத்தட்ட 8,000 கோடி ரூபாய்

என்ற அளவை எட்டியிருக்கிறது. வரவிருக்கின்ற பண்டிகை காலத்திலே காதி விற்பனை மையத்தின் ஏதாவது ஒரு பொருளை, கைத்தறியோ கைவினைப் பொருளோ ஏதோ ஒரு பொருளை கண்டிப்பாக வாங்குங்கள். எனதருமை நாட்டு மக்களே, பாரதத்திலே எத்தனை வகையான இசைக்கருவிகள் இருக்கின்றன என்று உங்களிடத்திலே கேட்டால் நீங்கள் சிந்திக்கத் தொடங்கி விடுவீர்கள். ஏன் என்று சொன்னால், நம் நாட்டிலே ஏராளமான கருவிகளும் அவற்றோடு தொடர்புடைய பாரம்பரியங்களும் இருக்கின்றன. இவை போன்றதொரு கருவிதான் திரிபுராவின் சாங்ப்ரேங். இது அங்கிருக்கும் பழங்குடி இனத்தவர்களிடம் மிகவும் பிரபலமாக இருக்கிறது. மூங்கிலால் ஆன இந்த இசைக்கருவியிலே 3 தந்திகள் இருக்கின்றன. இதிலிருந்து வெளிப்படும் ஒலி மிகவும் இனிமையானதாக இருக்கிறது. சரோத் இசைக்கருவிக்கு சற்று நிகராக இதன் ஒலி இருக்கிறது. சில காரணங்களால் இளைஞர்களிடையே இதன் புழக்கம் குறையத் தொடங்கியது. இந்த கட்டத்தில் குமார் தேவ் வர்மா அவர்கள் இதை மீண்டும் பிரபலப்படுத்த

அங்கே இருக்கும் பிற பாரம்பரிய இசை கருவிகளையும் இசைத்து வருகிறார். கோக் போரோக் பழங்குடி பாடல்கள், பவுல் பாடல்கள், பங்காளி பழங்குடி பாடல்கள் ஆகியன அவருக்கு மிகவும் பிடித்தமானவை. இப்போது நான் உங்களுக்கு ஒரு சிறிய இசைக்குறிப்பை இசைக்க விரும்புகிறேன். இந்த இசையை உங்களால் என்றைக்கும் மறக்க முடியாது.

0: நண்பர்களே, இதை கேட்டதும் உங்களுக்கு மிகவும் பிடித்து போயிருக்கும் என்று நம்புகிறேன், இல்லையா? தேவ் வர்மா அவர்களை நினைத்தால் எனக்கு பெருமையாக இருக்கிறது. பாரம்பரியமான இசையை மக்களுக்கு விருப்பமானதாக ஆக்குவதில் அவருடைய முயற்சி மிகவும் பாராட்டுக்குரியது. நீங்களும் உங்களுக்கு அக்கம் பக்கத்திலே இருக்கும் பாரம்பரியமான இசைக்கருவி பற்றிய தகவல்களை சமூக ஊடகத்திலே கண்டிப்பாக பகிருங்கள் என்று உங்களிடத்தில் கேட்டுக்கொள்ளுகிறேன். உங்களுடைய இந்த முயற்சி மற்றவர்களையும் கூட பாரம்பரியமான பாரத நாட்டு இசையோடு அவசியம் இணையச் செய்யும். எனதருமை நாட்டு மக்களே, நாளை ஜூலை மாதம் 27ஆம் தேதி அன்று பாரத் ரத்னா டாக்டர் APJ அப்துல் கலாம் ஐயா அவர்கள் மறைந்த தினம். டாக்டர் கலாம் ஐயா அவருடைய ஆளுமையில் கருத்தூக்கம் அளிக்கும் பல கூறுகள் இருந்தன என்றாலும், அவருடைய இதயத்திற்கு மிகவும் நெருக்கமான ஒன்று என்றால் அது ஆசிரியர் என்ற பங்களிப்புத்தான். அவர் சிறுவர்களையும் இளைஞர்களையும் பெரிய பெரிய கனவுகளை காண உத்வேகப்படுத்தினார். தற்செயல் நிகழ்வாக இந்த வாரம் நாம் குரு பூர்ணிமா புனிதமான நாளையும் கொண்டாட இருக்கிறோம். நமது தாய் தந்தை தாம் நமது மூத்த குருமார்கள். பள்ளியில் நமது ஆசிரியர்கள் நமக்கு எழுத்தறிவை அளிக்கின்றார்கள். குரு பூர்ணிமையானது இப்படிப்பட்ட அனைத்து குருமார்களிடத்திலும் நன்றி உணர்வை வெளிப்படுத்தவல்ல சந்தர்ப்பமாகும். நாட்டின் அனைத்து ஆசிரியர்கள் குருமார்களுக்கும் நான் என் அர்ப்பணிப்புடனான வணக்கத்தை தெரிவிக்கிறேன். நண்பர்களே, சில வாரங்கள் கழித்து நாம் சுதந்திர திருநாளை கொண்டாட இருக்கிறோம். ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி என்பது இந்தியர்கள் அனைவருக்கும் பெருமிதம் தரும் தினமாகும். பாரத நாட்டின் சுதந்திரத்தின் பொருட்டு தங்கள் அனைத்தையும் அர்ப்பணித்த கணக்கே இல்லாத வீரர்களை நாம் நினைவில் கொள்ளும் தினமாகும் இது. அவர்களுடைய தியாகம் தவம் காரணமாகவே இன்று நமது கைகளிலே மூவண்ணக் கொடி இருக்கிறது. இந்த மூவண்ணக் கொடியிலேதான் நமது அரசியலமைப்பு சட்டத்தின் குறிக்கோள் இருக்கிறது. நண்பர்களே, கடந்த சில ஆண்டுகளில் வீடுதோறும் மூவண்ணக் கொடி இயக்கமானது தேசம் முழுவதையும் ஒரு அற்புதமான உணர்வினால் இணைத்தது. ஒவ்வொரு வீடு ஒவ்வொரு தெருவிலும் மூவண்ணக் கொடியின் விழா தென்பட்டது. இந்த ஆண்டும் கூட நாம் வீடுதோறும் மூவண்ணக் கொடி இயக்கத்தை முழு உற்சாகத்தோடு முன்னெடுத்துச் செல்ல வேண்டும். நமது இல்லங்களில் முழு மரியாதையோடு மூவண்ணக் கொடியை பறக்க விட வேண்டும். நண்பர்களே, ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதிக்கு முன்பாகவும் நீங்கள் எனக்கு நிறைய கருத்துக்கள் ஆலோசனைகளை அளிப்பீர்கள். இந்த ஆண்டும் கூட நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை மைகோவ் தளத்தில் கண்டிப்பாக அனுப்பி வையுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் ஆலோசனைகளுக்காக நான் காத்திருப்பேன். நண்பர்களே, மனதின் குரலில் இந்த முறை இம்மட்டே. அடுத்த மாதம் நாம் மீண்டும் சந்திப்போம். நாட்டு மக்களின் பல புதிய சாதனைகள் உள்ளெழுச்சி அளிக்கும் முயற்சிகளோடு இணைவோம். அதுவரை உங்களிடமிருந்து அனுமதி கோருகிறேன். பல பல நன்றிகள். வணக்கம்.
1: மனதின் குரல். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய மன் கி பாத் உரையின் தமிழாக்கத்தை இதுவரை கேட்டீர்கள். மனதின் குரல் மீண்டும் இன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும்.
2: அடுத்த அறிவிப்பு தொடரும்.
3: நேரம் 12:10. ஆகாஷ்வாணி சென்னை வானொலியின் 100.1 MHz FM கோல்ட். குரல் அமுதம் கேட்கலாம்.

0: மனைவிக்கு அஞ்சுபவன் எப்போதும் நல்லவர்களுக்கு நன்மையான செயல்களை செய்வதற்கும் அஞ்சுவான். குறள் எண் 905 அதிகாரம் பெண்வெளிச்சேரன்.
1: குறள் அமுதம் கேட்டோம். தொடர்வது நிகழ்ச்சி நிரல். இந்த அலைவரிசையில் இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு ஆற்றிய மன் கி பாத் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் இன்று 8 மணிக்கு மீண்டும் ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஹெச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். இனி பிற நிகழ்ச்சிகள் பற்றி அறிவோம். 12:40 மெல்லிசை, பிற்பகல் 1:10 இசை மலர், சிவி பெரிய சாஸ்திரி அவர்களின் பாட்டு, ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின், பிரசாந்த் வீரராகவன் அவர்கள் மிருதங்கம். 2:30 முதல் 4 மணி வரை திரைகானம், 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கர் சமாச்சார், 4:30 பரிக்ரமா செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல். இன்று மாலை 5 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் ஸ்ருதி சங்கர் குமார் அவர்களின் பாட்டு கேட்கலாம். வி தீபிகா அவர்கள் வயலின், வி எஸ் ராகவன் அவர்கள் மிருதங்கம், ஹெச் சிவராமகிருஷ்ணன் அவர்கள் கட்டம். 6:05 நிகழ்ச்சி நிரல், 6:10 விஸ்லேஷன், 6:30 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 கனிந்த வாழ்வு, ஓய்வு பெற்ற வனத்துறை பணியாளர் ராமசுப்பு அவர்களின் வாழ்வியல் அனுபவங்கள் கேட்கலாம். 7:45 திரை இசை, 8 மணிக்கு மனதின் குரல், 8:30 திரைகானம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 நேஷனல் சயின்ஸ் மேகசின், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 மேற்கத்திய இசை, 11:10 மார்க்கெட் மந்த்ரா, 11:40 திரைகானம். இதுவரை இந்த அலைவரிசையில் இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்டீர்கள். நேரம் 12:04:13. தொடர்வது திரைகானம்.

0: இனி விளம்பரம்.
1: இதை கேளுங்கள், உங்களுடைய வேலைகளுக்கு இடையில் இந்த முக்கியமான வேலையை மறந்து விடாதீர்கள்.
2: 2025-26 நிதியாண்டிற்கான வரி செலுத்துபவர்களுக்கு வருமான வரி கணக்கை ITR 1 அல்லது ITR 2 தாக்கல் செய்ய வேண்டிய கடைசி தேதி July 31, 2026 ஆகும்.
1: வருமான வரி கணக்கை தாக்கல் செய்வதற்கு முன் உங்கள் AIS மற்றும் Form 26 AS ஐ கவனமாக சரிபார்த்து வெளிநாட்டு வருமானம் அல்லது வெளிநாட்டு சொத்துக்கள் குறித்த சரியான மற்றும் முழுமையான விவரங்களை வழங்கவும்.
2: வருமான வரி தாக்கல் படிவத்தில் சரியான மற்றும் துல்லியமான தகவல்களை வழங்குவது விரைவான டாக்ஸ் ரிட்டர்னுக்கு வழிவகுக்கும். துல்லியமான டாக்ஸ் ரிட்டர்ன் என்றால் விரைவான டாக்ஸ் ரிட்டர்ன்.
1: ஒவ்வொரு வரி செலுத்துவோரும் நாட்டை கட்டி எழுப்புபவரே இந்திய அரசின் வருமான வரித்துறை.
3: பர்சனல் லோன் ஆஃபர்
4: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
3: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
4: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
5: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
4: அப்ப நான் என்ன பண்றது?
5: கால் அட்டெண்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
4: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
5: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
6: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
1: இதை கேளுங்கள், உங்களுடைய வேலைகளுக்கு இடையில் இந்த முக்கியமான வேலையை மறந்து விடாதீர்கள்.
2: 2025-26 நிதியாண்டிற்கான வரி செலுத்துபவர்களுக்கு வருமான வரி கணக்கை ITR 1 அல்லது ITR 2 தாக்கல் செய்ய வேண்டிய கடைசி தேதி July 31, 2026 ஆகும்.
1: வருமான வரி கணக்கை தாக்கல் செய்வதற்கு முன் உங்கள் AIS மற்றும் Form 26 AS ஐ கவனமாக சரிபார்த்து வெளிநாட்டு வருமானம் அல்லது வெளிநாட்டு சொத்துக்கள் குறித்த சரியான மற்றும் முழுமையான விவரங்களை வழங்கவும்.
2: வருமான வரி தாக்கல் படிவத்தில் சரியான மற்றும் துல்லியமான தகவல்களை வழங்குவது விரைவான டாக்ஸ் ரிட்டர்னுக்கு வழிவகுக்கும். துல்லியமான டாக்ஸ் ரிட்டர்ன் என்றால் விரைவான டாக்ஸ் ரிட்டர்ன்.
1: ஒவ்வொரு வரி செலுத்துவோரும் நாட்டை கட்டி எழுப்புபவரே இந்திய அரசின் வருமான வரித்துறை.
0: திரைக்கானத்தில் தொடர்ந்து திருடாதே படத்திற்காக ஒலிக்கும் குரல்கள். PB ஸ்ரீனிவாஸ், P சுசீலா.

0: தொடரும் பாடலை கேட்கும் முன்
1: பர்சனல் லோன் ஆஃபர்
2: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
1: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்
2: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
3: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
2: அப்ப நான் என்ன பண்றது?
3: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரிய செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
2: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
3: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
4: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
5: இதை கேளுங்கள், உங்களுடைய வேலைகளுக்கு இடையில் இந்த முக்கியமான வேலையை மறந்து விடாதீர்கள்.
6: 2025-26 நிதியாண்டிற்கான வரி செலுத்துபவர்களுக்கு வருமான வரி கணக்கை ITR 1 அல்லது ITR 2 தாக்கல் செய்ய வேண்டிய கடைசி தேதி July 31, 2026 ஆகும்.
5: வருமான வரி கணக்கை தாக்கல் செய்வதற்கு முன் உங்கள் AIS மற்றும் ஃபார்ம் 26AS ஐ கவனமாக சரிபார்த்து வெளிநாட்டு வருமானம் அல்லது வெளிநாட்டு சொத்துக்கள் குறித்த சரியான மற்றும் முழுமையான விவரங்களை வழங்கவும்.
6: வருமான வரி தாக்கல் படிவத்தில் சரியான மற்றும் துல்லியமான தகவல்களை வழங்குவது விரைவான டாக்ஸ் ரிட்டர்னுக்கு வழிவகுக்கும். துல்லியமான டாக்ஸ் ரிட்டர்ன் என்றால் விரைவான டாக்ஸ் ரிட்டர்ன்.
5: ஒவ்வொரு வரி செலுத்துவோரும் நாட்டை கட்டி எழுப்புபவரே இந்திய அரசின் வருமான வரித்துறை.
0: நேரம் 12:14. எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் திரைகானம் கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து குமுதம் படத்திற்காக ஒலிக்கும் குரல் பி. சுசீலா.

அடுத்து பலே பாண்டியா படத்திற்காக ஒலிக்கும் குரல்கள் பி பி ஸ்ரீனிவாஸ், டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா, ஜமுனா ராணி.

இசை மலரில் இன்று சி வி பெரிய சாஸ்திரி அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின், பிரசாந்த் வீரராகவன் அவர்கள் மிருதங்கம், கௌரி சங்கர் அவர்கள் தம்புரா. தொடர்ந்து மறிவேற திக்கவரைய ராமா என துவங்கும் பட்டணம் சுப்பிரமணிய ஐயர் இயற்றிய பாடல், சண்முகப்பிரியா ராகம் ஆதிதாளம்.

நிறைவாக எவருரா நின்னுவினா என துவங்கும் தியாகராஜர் கீர்த்தனை ராகம் மோகனம் மிஸ்ரச்சாப்பு தாளம்.

இசை மலரில் இதுவரை சி வி பெரிய சாஸ்திரி அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின், பிரசாந்த் வீரராகவன் அவர்கள் மிருதங்கம், கௌரி சங்கர் அவர்கள் தம்புரா.

நேயர்களே, உங்கள் நினைவிற்கு இன்று மாலை 5 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் ஸ்ருதி சங்கர் குமார் அவர்களின் பாட்டு கேட்கலாம். வி தீபிகா அவர்கள் வயலின், வி எஸ் ராகவன் அவர்கள் மிருதங்கம், ஹெச் சிவராமகிருஷ்ணன் அவர்கள் கட்டம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: நேயர்கள் 4 மணியை ரசிக்கலாம் திரை கானம். திரைகாணத்தில் முதல் பாடலாக ஜெய் பீம் திரைப்படத்திலிருந்து கல்யாணி நாயர் அனந்து பாடிய பாடல் கேட்கலாம்.

0: இனி விளம்பரங்கள்.
1: ஒரு காலத்துல ஹுக்கும் சிங்க வீட்டுல எல்லாரும் குடச்சல்காரன்னு தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா லைட்டோ ஃபேனோ ஓடிட்டு இருந்தா பார்த்தால எல்லாரையும் திட்ட ஆரம்பிச்சிடுவாரு. ஏ ராமு, எதுக்கு ஃபேன் ஓடுது? கரண்ட் பில் உங்க அப்பனா கட்டுவான். ஆனா இப்ப எல்லாரும் அவரை அன்பு சிங்குன்னு தான் கூப்பிடுறாங்க. ஏன்னா சோலார் பேனல் போட்டதுல இருந்து மீட்டர் முள்ளும் நிம்மதியா தூங்குது, ஹுக்கும் சிங்கும் நிம்மதியா தூங்குறாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: PM ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹே.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: இதை கேளுங்கள். உங்களுடைய வேலைகளுக்கு இடையில் இந்த முக்கியமான வேலையை மறந்துவிடாதீர்கள்.
2: 2025-26 நிதியாண்டிற்கான வரி செலுத்துபவர்களுக்கு வருமான வரி கணக்கை ITR 1 அல்லது ITR 2 தாக்கல் செய்ய வேண்டிய கடைசி தேதி July 31, 2026 ஆகும்.
1: வருமான வரி கணக்கை தாக்கல் செய்வதற்கு முன் உங்கள் AIS மற்றும் Form 26 AS ஐ கவனமாக சரிபார்த்து வெளிநாட்டு வருமானம் அல்லது வெளிநாட்டு சொத்துக்கள் குறித்த சரியான மற்றும் முழுமையான விவரங்களை வழங்கவும்.
2: வருமான வரி தாக்கல் படிவத்தில் சரியான மற்றும் துல்லியமான தகவல்களை வழங்குவது விரைவான டாக்ஸ் ரிட்டர்னுக்கு வழிவகுக்கும். துல்லியமான டாக்ஸ் ரிட்டர்ன் என்றால் விரைவான டாக்ஸ் ரிட்டர்ன்.
1: ஒவ்வொரு வரி செலுத்துவோரும் நாட்டை கட்டி எழுப்புபவரே இந்திய அரசின் வருமான வரித்துறை.

இனி வெந்து தணிந்தது காடு திரைப்படத்திலிருந்து மதுஸ்ரீ குரலில்

0: இனி விளம்பரங்கள்.
1: உண்மையை சொல்ல போனா வெயில் காலம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. அதுக்குள்ள கரண்ட் பில் 7000 வந்திருக்கு. என் மனைவி ரொம்ப நாளா சோலார் பேனல் போட சொல்றா. அரசு மானியம் கூட தராங்களாம். நான் விசாரிச்ச எல்லாருக்குமே 0 பில் தான் வருது. இந்த தடவை கண்டிப்பா போட வேண்டியதுதான். மின்சாரம் இலவசமா கிடைக்கிறப்ப ஏன் வேணாம்னு சொல்லணும். நீங்களும் உடனே போடுங்க. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: இதை கேளுங்கள். உங்களுடைய வேலைகளுக்கு இடையில் இந்த முக்கியமான வேலையை மறந்து விடாதீர்கள்.
3: 2025-26 நிதியாண்டிற்கான வரி செலுத்துபவர்களுக்கு வருமான வரி கணக்கை ITR 1 அல்லது ITR 2 தாக்கல் செய்ய வேண்டிய கடைசி தேதி July 31, 2026 ஆகும்.
2: வருமான வரி கணக்கை தாக்கல் செய்வதற்கு முன் உங்கள் AIS மற்றும் Form 26 AS ஐ கவனமாக சரிபார்த்து வெளிநாட்டு வருமானம் அல்லது வெளிநாட்டு சொத்துக்கள் குறித்த சரியான மற்றும் முழுமையான விவரங்களை வழங்கவும்.
3: வருமான வரி தாக்கல் படிவத்தில் சரியான மற்றும் துல்லியமான தகவல்களை வழங்குவது விரைவான டாக்ஸ் ரிட்டர்னுக்கு வழிவகுக்கும். துல்லியமான டாக்ஸ் ரிட்டர்ன் என்றால் விரைவான டாக்ஸ் ரிட்டர்ன்.
2: ஒவ்வொரு வரி செலுத்துவோரும் நாட்டை கட்டி எழுப்புபவரே இந்திய அரசின் வருமான வரித்துறை.

வலிமை திரைப்படத்திலிருந்து சித் ஸ்ரீராம் பாடிய பாடல் கேட்டீர்கள். அடுத்து திருச்சிற்றம்பலம் திரைப்படத்திலிருந்து தனுஷ் அந்தோனிதாசன் பாடிய பாடல் கேட்கலாம்.

0: விளம்பரங்களை தொடர்ந்து திரைக்கணம் தொடர்ந்து கேட்கலாம் நேர்களே.
1: பர்சனல் லோன் ஆஃபர்
2: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
1: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்
2: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
3: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
2: அப்ப நான் என்ன பண்றது?
3: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
2: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி.

0: ஆகுமா?
1: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
2: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ரை டிஎன்டி ஆப் இப்பவே ப்ளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
3: இவன் என் தம்பி, ரொம்ப குறும்புக்காரன். காலேஜ் படிக்கிறப்ப மார்க் ஷீட்ட போட்டோஷாப் பண்ணி அப்படியே காட்டுவான். நேத்து கரண்ட் பில் ஜீரோ இருந்தத பார்த்தேன். அப்போ இவன் கண்டிப்பா போட்டோஷாப் பண்ணிருப்பான்னு நினைச்சேன். இல்லனா கரண்ட் பில் எப்படி ஜீரோவா ஆகும்? கேட்டா சொல்றான், அண்ணா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. சோலார் பேனல் இருக்குதுல்ல, ஓ இது நல்லா இருக்கே தம்பின்னு சொன்னேன். பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே பிஎம் சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
4: पीएम जय अब गरीबों की जय बन गई है।

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

காத்து வாக்கில் ரெண்டு காதல் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டீர்கள். திரைக்காலத்தில் அடுத்து டான் திரைப்படத்திலிருந்து அனிருத் சாகித்தி பாடிய பாடல் கேட்கலாம்.

0: இனி விளம்பரங்கள்.
1: பர்சனல் லோன் ஆஃபர்
2: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
1: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்
2: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
3: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
2: அப்ப நான் என்ன பண்றது?
3: கால் அட்டெண்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
2: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
3: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
4: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
5: இதை கேளுங்கள், உங்களுடைய வேலைகளுக்கு இடையில் இந்த முக்கியமான வேலையை மறந்து விடாதீர்கள்.
6: 2025-26 நிதியாண்டிற்கான வரி செலுத்துபவர்களுக்கு வருமான வரி கணக்கை ITR 1 அல்லது ITR 2 தாக்கல் செய்ய வேண்டிய கடைசி தேதி ஜூலை.

0: 31/2026 ஆகும்.
1: வருமான வரி கணக்கை தாக்கல் செய்வதற்கு முன் உங்கள் AIS மற்றும் ஃபார்ம் 26AS ஐ கவனமாக சரிபார்த்து வெளிநாட்டு வருமானம் அல்லது வெளிநாட்டு சொத்துக்கள் குறித்த சரியான மற்றும் முழுமையான விவரங்களை வழங்கவும்.
0: வருமான வரி தாக்கல் படிவத்தில் சரியான மற்றும் துல்லியமான தகவல்களை வழங்குவது விரைவான டாக்ஸ் ரிட்டர்னுக்கு வழிவகுக்கும். துல்லியமான டாக்ஸ் ரிட்டர்ன் என்றால் விரைவான டாக்ஸ் ரிட்டர்ன்.
1: ஒவ்வொரு வரி செலுத்துவோரும் நாட்டை கட்டி எழுப்புபவரே இந்திய அரசின் வருமான வரித்துறை.

ஒலித்த குரல்கள் அனிருத், ஜோனிதா காந்தி. பீஸ்ட் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டீர்கள். அடுத்த ஒலிக்க இருக்கும் குரல் விஜய், மானசி. வாரிசு திரைப்படத்திலிருந்து.

0: சொன்னா மாமா உங்க ஆட்டத்துக்கு ஊரே ஆடுவேன், அதுக்கு ஒரு அடிய போட்டு விடுவோம்
1: அப்படின்ற.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: Indian Air Force invites application from eligible boys and girls to join as Agniveer Vayu and Airmen Medical Assistant. Hurry! Registration closes on 26 July 2026. For details, visit www.iefrecruitment.edcil.co.in.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு ஆற்றிய மன் கி பாத் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு மீண்டும் ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள் DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு.

0: அமரன் திரைப்படத்திலிருந்து ஹரிச்சரண், ஸ்வேதா மோகன் குரலில் பாடல் கேட்டீர்கள். அடுத்து பிரதர் திரைப்படத்திலிருந்து பால் டப்பா பாடிய பாடல்.
1: பிரியா விடு ப்ரோ, வைப் பண்ணலாம், வைப் ஆயிரும்.
2: டேய், இப்ப நான் பாடுற மூலியாடா இருக்கிறேன்.
1: மாமா, நீ அசி
2: என்னடா திட்டியா?
1: இல்லடா, அசினா கெத்து மாசு மக்கா மிஷி.

0: Details visit www.iefrecruitment.edcil.co.in.
1: வீட்டு செலவுக்கு பணம் கொடுங்க ஹஸ்பண்ட் சார்.
2: இந்த மளிகைக்கு 15,000, காய்கறிக்கு 2,000.
1: அப்புறம் கரண்ட் பில்லுக்கு
2: இப்பதான் ஜீரோ ஆச்சே, எப்படி கொடுக்க முடியும்?
1: ஆமாங்க, மறந்துட்டேன், சோலார் பேனல் தான் மாட்டியாச்சு. அப்போ மிச்சமான அந்த 4,000 ரூபாய்க்கு ஷாப்பிங் போலாமே.
2: கண்டிப்பா, பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM Suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
3: இதை கேளுங்கள், உங்களுடைய வேலைகளுக்கு இடையில் இந்த முக்கியமான வேலையை மறந்து விடாதீர்கள்.
4: 2025-26 நிதியாண்டிற்கான வரி செலுத்துபவர்களுக்கு வருமான வரி கணக்கை ITR 1 அல்லது ITR 2 தாக்கல் செய்ய வேண்டிய கடைசி தேதி July 31, 2026 ஆகும்.
3: வருமான வரி கணக்கை தாக்கல் செய்வதற்கு முன் உங்கள் AIS மற்றும் Form 26 AS ஐ கவனமாக சரிபார்த்து வெளிநாட்டு வருமானம் அல்லது வெளிநாட்டு சொத்துக்கள் குறித்த சரியான மற்றும் முழுமையான விவரங்களை வழங்கவும்.
4: வருமான வரி தாக்கல் படிவத்தில் சரியான மற்றும் துல்லியமான தகவல்களை வழங்குவது விரைவான டாக்ஸ் ரிட்டர்னுக்கு வழிவகுக்கும். துல்லியமான டாக்ஸ் ரிட்டர்ன் என்றால் விரைவான டாக்ஸ் ரிட்டர்ன்.
3: ஒவ்வொரு வரி செலுத்துவோரும் நாட்டை கட்டி எழுப்புபவரே இந்திய அரசின் வருமான வரித்துறை.
5: அதம்ய சக்தி ஏவம் ஷௌர்ய கி பஹ்சான் ஹை பாரதீய சேனா. ஜல் தல் ககன் கி ரக்ஷா கா வரதான் ஹை பாரதீய சேனா. ஹர் சங்கட் கா சமாதான் ஹை பாரதீய சேனா. பாரத் கா கௌரவ் ஹை, சுவாபிமான் ஹை பாரதீய சேனா.

0: சங்கட்டனா ஸ்வயம் ஹி கட்டுப்படு பாரதிய சேனா.
1: திரைப்பட பாடல் ஒன்று கேட்கலாம். தக்லவ் திரைப்படத்திற்காக பாடலை பாடியுள்ளவர்கள் வைஷாலி சாமந்த், சக்ஸ்ரீ ஸ்ரீகோபாலன்.

நிகழ்ச்சியில் அடுத்து புவனேஸ்வரியா, ஹரிகேசநல்லூர் முத்தைய பாகவதர் கீர்த்தனை, மோகன கல்யாணி ராகம் ஆதித்தாளம்.

நிகழ்ச்சியில் இனி காயா ரோக நேகம். முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி. கர்நாடக தேவகாந்தாரி ராகம். ரூபக தாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் ஸ்ருதி சங்கர் குமார் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். வி தீபிகா அவர்கள் வயலின், வி எஸ் ராகவன் அவர்கள் மிருதங்கம், ஹெச் சிவராமகிருஷ்ணன் அவர்கள் கடம். நிகழ்ச்சியில் நிறைவாக ரகுவர தியாகராஜர் கீர்த்தனை, பந்துவராளி ராகம் ஆதித்தாளம்.

சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி

அரங்கிசை நிகழ்ச்சியில் ஸ்ருதி சங்கர் குமார் அவர்களின் பாட்டு கேட்டோம். வி தீபிகா அவர்கள் வயலின், வி எஸ் ராகவன் அவர்கள் மிருதங்கம், ஹெச் சிவராமகிருஷ்ணன் அவர்கள் கடம்.

நாளை காலை 9 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் ஆர் அதுல்குமார் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்கலாம். திருச்சேரை பி கார்த்திக் அவர்கள் வயலின், ஆர் எஸ் ஆர் ஸ்ரீகாந்த் அவர்கள் மிருதங்கம், கே ஆர் சிவராமகிருஷ்ணா அவர்கள் கஞ்சிரா, வி சாய் சுப்பிரமணியம் அவர்கள் மோசிங்.

நாளை மாலை 5 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் கே ஜோஸ்னா அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஸ்ரீ வித்யா, ஆர் எஸ் ஐயர் அவர்கள் வயலின், ஆர் கிஷோர் அவர்கள் மிருதங்கம்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு ஆற்றிய மன் கி பாத் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு மீண்டும் ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள் DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு.
1: இனி விளம்பரங்களை தொடர்ந்து நிகழ்ச்சி நிரல் கேட்கலாம்.
2: இதை கேளுங்கள். உங்களுடைய வேலைகளுக்கு இடையில் இந்த முக்கியமான வேலையை மறந்து விடாதீர்கள்.
1: 2025-26 நிதியாண்டிற்கான வரி செலுத்துபவர்களுக்கு வருமான வரி கணக்கை ITR 1 அல்லது ITR 2 தாக்கல் செய்ய வேண்டிய கடைசி தேதி July 31, 2026 ஆகும்.
2: வருமான வரி கணக்கை தாக்கல் செய்வதற்கு முன் உங்கள் AIS மற்றும் Form 26 AS ஐ கவனமாக சரிபார்த்து வெளிநாட்டு வருமானம் அல்லது வெளிநாட்டு சொத்துக்கள் குறித்த சரியான மற்றும் முழுமையான விவரங்களை வழங்கவும்.
1: வருமான வரி தாக்கல் படிவத்தில் சரியான மற்றும் துல்லியமான தகவல்களை வழங்குவது விரைவான டாக்ஸ் ரிட்டர்னுக்கு வழிவகுக்கும். துல்லியமான டாக்ஸ் ரிட்டர்ன் என்றால் விரைவான டாக்ஸ் ரிட்டர்ன்.
2: ஒவ்வொரு வரி செலுத்துவோரும் நாட்டை கட்டி எழுப்புபவரே இந்திய அரசின் வருமான வரித்துறை.
3: பர்சனல் லோன் ஆஃபர்
4: மறுபடியுமா? இதையும் பிளாக்
3: பண்றேன். துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
4: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
5: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
4: அப்ப நான் என்ன பண்றது?
5: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் DND ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க. பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் தான் ஆகும்.
4: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
5: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
6: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் DND ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
2: இதை கேளுங்கள். உங்களுடைய வேலைகளுக்கு இடையில் இந்த முக்கியமான வேலையை மறந்து விடாதீர்கள்.
1: 2025-26 நிதியாண்டிற்கான வரி செலுத்துபவர்களுக்கு வருமான வரி கணக்கை ITR 1 அல்லது ITR 2 தாக்கல் செய்ய வேண்டிய கடைசி தேதி July 31, 2026 ஆகும்.
2: வருமான வரி கணக்கை தாக்கல் செய்வதற்கு முன் உங்கள் AIS மற்றும் Form 26 AS ஐ கவனமாக சரிபார்த்து வெளிநாட்டு வருமானம் அல்லது வெளிநாட்டு சொத்துக்கள் குறித்த சரியான மற்றும் முழுமையான விவரங்களை வழங்கவும்.
1: வருமான வரி தாக்கல் படிவத்தில் சரியான மற்றும் துல்லியமான தகவல்களை வழங்குவது விரைவான டாக்ஸ் ரிட்டர்னுக்கு வழிவகுக்கும். துல்லியமான டாக்ஸ் ரிட்டர்ன் என்றால் விரைவான டாக்ஸ் ரிட்டர்ன்.
2: ஒவ்வொரு வரி செலுத்துவோரும் நாட்டை கட்டி எழுப்புபவரே இந்திய அரசின் வருமான வரித்துறை.
1: இனி நிகழ்ச்சி நிரல். இன்று மாலை 7:10 க்கு

0: and review the situation in the state. In cricket, India have set a target of 193 runs against host Zimbabwe in the third and final T20 international in Harare. In reply, Zimbabwe 67 for 4 in 8 overs when reports last came in. Early opting to bat, India posted 192 for the loss of 5 wickets in the allotted 20 overs. Vaibhav Suryavanshi starred with the bat, scoring 81 of 49 balls. Meanwhile, India have reclaimed the number one spot in the ICC men's T20I rankings after taking an unassailable 2-0 lead against Zimbabwe in the ongoing 3-match series at Harare. And that is the end of this news bulletin.
1: ஆகாஷ்வாணி நேரம் 7:10. சென்னை வானொலி 100.1 MHz FM கோல்டில் தொடர்வது. கனிந்த வாழ்வு. ஓய்வு பெற்ற வனத்துறை பணியாளர் திரு ராமசுப்பு அவர்களின் வாழ்வியல் அனுபவங்கள் கேட்கலாம்.
2: காலம் என்பது நமக்கு கட்டுப்படக்கூடியது அல்ல. பணத்தை இன்று வங்கியிலே சேமித்து வைத்துக் கொள்ளலாம், நாளை எடுத்துக் கொள்ளலாம், ஆனால் காலத்தை எந்த வங்கியிலும் சேமித்து வைக்க முடியாது. எதிர்காலத்தில் எடுத்து செலவு செய்யவும் முடியாது. இன்று ஒரு நாள் எந்தவித பலனும் இல்லாமல் காலத்தை போக்கிவிட்டால் திரும்பவும் எப்போதும் அந்த நேரம் காலம் என்பது கிடைக்காது. அது போனது போனதுதான். கொஞ்சம் அட்ஜஸ்ட் செய்து கொள்ளுங்கள் என்று காலத்தை நாம் கேட்டால் அது கேட்டுக்கொள்ளாது. காலம் என்பது மனித வாழ்க்கையிலே 3 விதமாக இருக்கிறது. ஒன்று சிறுவயது பருவத்தில் இருக்கக்கூடிய காலம், இன்னொன்று இளமை பருவத்தில் இருக்கக்கூடிய இளமை காலம், இன்னொன்று முதுமை பருவத்தில் இருக்கக்கூடிய முதுமை காலம். இந்த 3 காலங்களும் மனித வாழ்க்கையில் மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. என்னுடைய சிறுவயது காலத்தை நான் எடுத்துக்கொள்கிறேன். என்னுடைய சொந்த ஊர் ஈரோடு. ஈரோட்டிலே பள்ளியிலே படித்தேன். அப்படி படித்து கொண்டிருக்கின்ற பொழுது பள்ளியிலே என்னை முட்டாள் என்று சொல்லுவார்கள். எப்படியோ நான் பள்ளிக்கு போவதும் வருவதுமாக இருந்தேன். என்னுடைய தகப்பனார் ஒரு சாதாரண பிராஞ்ச் போஸ்ட் மாஸ்டர், மாதம் 20 ரூபாய் தான் சம்பளம். அதை வைத்து கொண்டுதான் என் குடும்பத்தில் எல்லாம் நடத்த வேண்டும். வறுமையில் இருக்கக்கூடிய என் தகப்பனார் என் பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய ஆசிரியரிடத்திலே போய், என்னுடைய மகன் படிக்க மாட்டேன் என்கிறான், ஊர் சுற்றி கொண்டிருக்கிறான், சினிமா சினிமா என்று அலைகிறான், அவனை படிப்பிற்கு முன்னேற்றி அவனை நல்ல முறையில் கொண்டு வர வேண்டும், அதற்கு நீங்கள் தான் உதவி புரிய வேண்டும் என்று அவரிடத்திலே போய் சொன்னார். அவரும் சரி, நாம் பார்த்து கொள்ளலாம், செய்வோம் என்று சொல்லி என்னை அனுதினமும் வீட்டிலே அழைத்து காலையும் மாலையும் எனக்கு ஏதாவது ஒரு பாடத்தை சொல்லிக் கொடுத்து, இதைப்படி அதைப்படி என்றெல்லாம் சொல்லிக் கொடுத்து என்னை கொஞ்சம் கொஞ்சமாக என்னை முன்னேற்றத்தில் கொண்டு வந்து கொண்டிருந்தார். என்னை தலையிலே குத்துவார், தவறு செய்துவிட்டால் அடிப்பார், எல்லாம் வாங்கிக் கொள்வேன். அப்படியும் கூட சில நேரத்தில் எனக்கு மண்டைகள் ஏறாது. இருந்தாலும் கூட அவர் அப்படியே பொறுமையாக எனக்கு சொல்லி கொடுத்து கொடுத்து ஓரளவுக்கு நான் படிப்பில் வந்து கொண்டிருந்தேன். சிறு வயதிலே எங்கள் வீட்டுக்கு பின்னாலேயே ஒரு சினிமா குட்டாய். அந்த காலத்துல எல்லாம் எப்படின்னா, இப்ப இருக்குமா சினிமா தியேட்டர்கள்லாம் கிடையாது, ஓலையில மேஞ்ச கொட்டாய் போட்டிருப்பாங்க. அந்த ஒரு சின்ன ஒரு ப்ரொஜெக்டர் வச்சு படம் ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க, அவ்வளவுதான். அதுல வந்து தர டிக்கெட்டு, பெஞ்சு டிக்கெட்டு, சேர் டிக்கெட்டு, 3 தான் இருக்கும். அந்த தர டிக்கெட் அப்படிங்கிறது மணல் பரப்பி வச்சிருப்பாங்க, அந்த மணல்ல போய் உக்காந்துதான் படத்தை பார்க்கணும். தர டிக்கெட்டு உரணா இருந்தா போதும், பார்க்கலாம். ஒரு முறை என்னாச்சு, தீபாவளியில ஒரு படம் வந்திருந்தது. அதில் நடித்த நடிகர் எனக்கு மிகவும் பிடித்தமானவர். எந்த வகையிலும் நான் அந்த படத்தை பார்த்து விட வேண்டும் என்று ஒரே முடிவாக இருந்தேன். என்னுடைய தகப்பனார் இடத்திலே அழுது போராடி கெஞ்சி கூத்தாடி அந்த ஒரணாவை வாங்கி கொண்டு விட்டேன். எப்படியோ ஓடி போய் ஒரு டிக்கெட்டை வாங்கி கொண்டு நான் போய் அங்கே தரை டிக்கெட் வாங்கி தரையில் அமர்ந்து கொண்டு விட்டேன். அந்த காலத்தில் எல்லாம் தரையிலே நாங்கள் அமர்ந்து கொண்டிருக்கும் போது சிறுவர்கள் இல்லையா, எங்களுக்கு முன்னால் ஒருவர் பெரிய தலப்பாக்கட்டி உட்காந்து அந்த திறம் மறைக்கும், எங்களால் படம் பார்க்க முடியாது. அதுக்காக நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, அந்த மணலை ஒரு மாதிரி குவிச்சு வச்சிருவோம். குவிச்சு கொஞ்சம் உயரம் பண்ணி அந்த மணலுக்கு மேலே உக்காந்துக்குவோம். அந்த மணலுக்கு மேலே உட்காந்து தான் அந்த தலை மறைக்காது எங்களுக்கு. அப்போ திரைப்படம் பார்க்கறதுக்கு சௌகரியமாக இருக்கும். இது மாதிரி நான் போய் மணலை குவித்து அந்த மணல் மீது உட்காந்து கொண்டேன். நல்ல புது சட்டை, நல்ல ஒரு வெள்ளை சட்டை போட்டுக்கொண்டு, தீபாவளி எல்லாம் நான் புது சட்டை போட்டுக்கொண்டு அந்த படத்தை பார்த்து கொண்டு வந்தேன். மிக சுவாரஸ்யமாக நான் அந்த படத்தை பார்த்து கொண்டிருக்கிறேன்.

எனக்கு பின்னால் ஒருவர், ஒரு விவசாயி, அவர் என்ன செய்தார் என்றால் வெத்தலைவாக்கு போடுறவர். அவர் பின்னால் துப்பி அந்த எச்சியல் முழுக்க என்னுடைய சட்டையெல்லாம் ஆகி போய் ஒரே சிகப்பு கரை ஆகிப்போச்சு. எனக்கு தெரியவே இல்லை. நான் படத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பார்த்துட்டு இருக்கிறேன், அதனால் அவங்க துப்பினது எனக்கு தெரியவே இல்லை. படம் முடிஞ்சு எல்லாம் எந்திரிச்சு போகிறப்ப என் கூட நண்பர் போயிருந்தான், ஏய் என்ன அது சட்டையெல்லாம் இப்படி இருக்குது, ஐயோ யாரா எல்லாம் பூரா எச்சலை துப்பி வச்சுருக்காங்க, என்னடா அப்படின்னு சொன்னோம். அதுக்கப்புறம் எனக்கு ஒரே பயமாக போச்சு, ஐயோ வீட்டில் போனால் என்னடா பதில் சொல்கிறது அப்படின்னு. சரி சரி நீ வான்னு கூட்டிகிட்டு போனோம். அங்கே போனால் குடிநீர்னு அந்த காலத்தில் ஒரு ட்ரம்மில் தண்ணி வச்சுருப்பாங்க, அதுலேருந்து அந்த தண்ணியை எடுத்து கொஞ்சம் எடுத்து எல்லாம் அந்த சட்டை சுத்தமாக கழுவி எல்லாம் பண்ணிட்டு வீட்டுக்கு போனோம். ஏ இப்போ வீட்டுக்கு போனால் எங்கள் அம்மா கேட்டால் என்னடா சொல்கிறது அப்படின்னு நான் கேட்டேன். அவன் சொன்னான், இது என்னடா பெரிய விஷயம், கீழே விழுந்துட்டேன், சேத்துல விழுந்துட்டேன், பறந்துட்டேன்னு சொல்லிட்டு போலாம் வா, அதெல்லாம் பயப்பட்டா முடியுமா வா அப்படின்னு கூட்டிகிட்டு போனான். சரி நாங்கள் ரெண்டு பேரும் போனோம். ஓ அது மாதிரி எங்கள் அம்மா போன உடனே, ஏன்னா சட்டையெல்லாம் இப்போ ஒரே சிகப்பாக இருக்குது, ஒரே இதாக எங்கடா என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. உடனே என் நண்பன் நின்றுட்டான், அவன் கீழே விழுந்து சேத்துல பறந்துட்டான் அப்படின்னா. சேத்துல பறந்தா இந்த மாதிரி கலர் இருக்காது, ஏண்டா இது வேறு மாதிரி கலராக இருக்கு, ஏய் என்ன உண்மையை சொல்லுங்கடா அப்படின்னு போட்டு ரெண்டு மரத்து மரத்தினோடனே எங்களுக்கு பயம் வந்துடுச்சு. உன்னை நாங்கள் உண்மையை சொல்லிட்டோம், இந்த மாதிரி ஒருத்தர் சினிமா கொட்டாயில் பின்னால் எச்சலை துப்பிட்டான் அப்படின்னு. சரியான அடி அன்னைக்கு, ஏன்னா தீபாவளி சட்டை, புது சட்டை, ஏழ்மை குடும்பம், ஒரு சட்டை தைச்சு போடுறதே பெரிய கஷ்டம். எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப கோவம் வந்து அடிச்சு விட்டாங்க என்ன. அதே மாதிரி இன்னொரு டைமில் என்னன்னு கேட்டால், கொஞ்சம் வயசாகி போச்சு, அப்போ வந்து நானும் என் நண்பர்கள்லாம் திண்ணையில் படுத்துருப்போம். அந்த காலம் திண்ணைன்னு ஒன்று இருக்கும் சார் வீட்டில், இப்போல்லாம் திண்ணையே கிடையாது. நாங்களாம் அந்த திண்ணையில் தான் படுத்து தூங்குற வழக்கம், நண்பர்கள் நாலு பேர் எல்லாம் சேர்ந்து படுத்துக்குவோம். அப்படி ஒன்றா இருக்கும்போது இரவு திரைப்படம் பார்க்க போகணுங்கிறதுக்காக எங்கள் தலைகாணியெல்லாம் அப்படியே வச்சு நாங்கள் படுத்திருக்கிறோமோ அப்படியே போர்வையெல்லாம் போற்றி ஒரு ஷோ பண்ணி வச்சுட்டு ஓடி போயிட்டோம் சினிமாவுக்கு. போயிட்டு நல்லா சினிமா பார்ட்டி எல்லாம் பண்ணிட்டு, அந்த மார்கழி மாதம் குளிர் வேறு, ஒரு மணி ஒன்றரை மணி இருக்கும், நாங்களாம் திரும்பி சினிமா விட்டு வந்து பார்த்தா படுக்கையே காணோம். அது எங்கே போச்சுன்னே தெரியல, என்னடா அது படுக்கையெல்லாம் போட்டு வச்சோம்னா படுக்கையே காணமே, குளிர் வேற நடுங்குது, என்னடா பண்ணுறது அப்படின்னு. டேய் இந்த நேரத்துலவே கதவை தட்டினா நம்மளாம் மாட்டிக்குவோம் அப்பா அம்மா கிட்ட, சரி பெருசாக திண்ணில அப்படியே படு உருளு இப்படியே தூங்க காலையில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி படுத்துட்டோம். இரவு ஒன்று மணி நேரம் நாங்கள் தூக்கம் முடிச்சிட்டோம் இல்லைங்களா, அதனால கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு, ஏழு மணி ஏழரை மணி ஆயிடுச்சு தூங்கிட்டு இருந்தோம். எங்கள் அப்பா வந்தார், எட்டு எட்டு உதச்சார் எல்லாத்தையும், எந்திரிங்கடா எல்லாம், எல்லாம் சினிமாவுக்கு போக வேண்டிய சினிமாவுக்கு போகணும், எப்போ பார்த்தாலும் சினிமா சினிமான்னு சுற்றிட்டு கிடக்குறீங்க, படிக்கிறா உருப்படியாகணும் அப்படி இப்படி. எங்கள் அப்பா கண்ணா கூட எங்களை திட்டுறாரு. நாங்கள்லாம் அடி வாழாது எடிச்சு எந்திரிச்சுட்டு வாங்கணும், ஓடி போயிட்டாங்களாம் மூளைக்கு ஒத்துறா. இது மாதிரி சின்ன வயசில் நாங்கள் குடும்பங்கள்லாம் ரொம்ப ஜாஸ்தி எப்படி இருக்கணும். இப்படியே ஒரு மாதிரி படிச்சுட்டு வந்தேன், படிப்பும் முடிஞ்சது, எஸ்எல்சி வந்தேன். அந்த வாத்தியார் எஸ்எல்சி நல்லா சொல்லி கொடுத்தார் பாடம், எஸ்எஸ்எல்சியை முடித்தேன். இனி ரிசல்ட் வர வரைக்கும் பயம்தான், வரும் பாஸ் பண்ணணுமே பாஸ் பண்ணணுமே அப்படின்னு. இப்படி இருக்கிற போது ரிசல்ட்டும் வந்தது, பாஸ் பண்ணிட்டேன். எஸ்எஸ்எல்சி நான் முடித்த பின்பு என்னுடைய தகப்பனார் மீண்டும் அதே ஆசிரியர்களுக்கு அழைத்து சென்று, இவன் படிப்பை முடித்து விட்டான், இவனுக்கு ஏதாவது ஒரு வேலையை போட்டு கொடுத்தால் எனக்கு சௌகரியமாக இருக்கும், அதுக்கு நீங்கள் தான் ஏற்பாடு பண்ணி கொடுக்க வேண்டும் என்று போய் கேட்டார். ஆசிரியர் சரி பார்க்கலாம் என்று சொன்னார். அதாவது இந்த காலத்து ஆசிரியர்களுக்கும் அந்த காலத்து ஆசிரியர்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. அந்த காலத்து ஆசிரியர்களும் யார் சரியாக படிக்கவில்லையோ அந்த மாணவனை படித்து மேலே கொண்டு வரணும் என்பதற்காக பாடுபடுவார்கள். நல்ல மாணவர்களை அவர்கள் கவனிக்க மாட்டார்கள், படிக்காத மாணவர்களை மேலே கொண்டு வந்து படிக்க வைத்து அவனை உருப்படியாக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். அதுபடி என்னை உருப்படி ஆக்கினார்கள். நான் வந்தேன், எஸ்எல்சி முடித்தேன். உடனே என் தகப்பனார் கேட்டுக்கொண்ட உடனே, சரி நான் ஒன்று செய்கிறேன், இவனுக்கு மெட்ராஸ் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் என்று சொல்லக்கூடிய பரீட்சை இருக்கிறது, அதை எழுத வைத்து அவனுக்கு ஒரு அரசாங்க உத்தியோகத்தை கிடைக்கிறதுக்கு வழி செய்கிறேன், ஆகவே நீங்கள் இப்பொழுது ஒரு ஆறு மாதம் பொறுத்திருங்கள் என்று சொன்னார். அதே போல எனக்கு மெட்ராஸ் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் என்று சொல்லக்கூடிய அந்த பரீட்சை எழுதுவதற்கு வேண்டிய ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணி சொல்லிக் கொடுத்தார். பாடங்களை சொல்லிக் கொடுத்து அந்த பரீட்சையும் வந்தது. அப்பொழுது எனக்கு சென்டர் ஈரோடில் கிடையாது, கோயம்புத்தூரில் தான் சென்டர். அப்போ எங்கள் சித்தப்பா இருந்தார் கோயம்புத்தூரில், அவர் வீட்டில் போய் தங்கி இருந்து அந்த எம்பிஎஸ்சி பரீட்சையை எழுதிட்டு வந்தேன். வந்தவுடனே எங்கள் சித்தப்பா என்ன பண்ணார், அந்த கேள்வித்தாளை கேட்டார், கை அந்த கேள்வி பேப்பரை கூட என்ன எழுதிக்கன்னு சொல்லு. ஒவ்வொரு கேள்வியாக கேட்குறாரு, ஒவ்வொரு கேள்வியாக நான் பதில் சொல்கிறேன். எங்கள் சித்தப்பாவுக்கு திருப்தி இல்லை, ஏய் நீ என்னமோ சரியாக எழுதிக்க மாதிரி எனக்கு தெரியல, எனக்கு என்னமோ நீ இது பாஸ் பண்ணுவேன்ற நம்பிக்கை இல்லை, சரி சரி போ ஏதோ ஒன்று போய் சரி அப்படின்னாரு.

சரி சரி, நான் பேப்பர் எடுத்து போய் வந்துட்டேன் வீட்டுக்கு. திரும்பி இந்த ஆசிரியரை போய் பார்த்தேன். இந்த மாதிரி என் சித்தப்பா சொல்றாரு, எனக்கு பரீட்சையில் பாஸ் ஆகுமான்னு தெரியும், பயப்படுறேன் அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் பயப்படாது, பரீட்சை எழுதியிருக்கீங்கள, நீ பார்க்கலாம் இரு அப்படின்னு சொல்லிட்டாரு. அதோடு அப்படியே நின்றுட்டு இருந்தது. அப்புறம் சில நேரங்களில் எனக்கு சக நண்பர்களோட சேர்ந்து விளையாட போயிடுவேன். ஃபுட்பாலு அப்படி விளையாடி, கிரிக்கெட்லாம் அப்போ கிடையாது, இந்த கில்லி தாண்டுன்னு ஒன்று சொல்லுவாங்க, கில்லி அதைத்தான் ஆடிக்கிட்டு இருப்பேன். ஒரு நாள் நல்லா ஃபுட்பால் ஆடிக்கிட்டு இருக்கிறேன், திடீர்னு ஒரு தபால்காரர் வந்தார். டேய், இங்கே வாடா அப்படின்னு நான் கூப்பிட்டாரு. அதே ஏதோ கூப்பிடுறாரு, தபால்காரர் இதுக்கு என்ன கூப்பிடுறாரு அப்படின்னு போனேன். டேய், உனக்கு ஒரு அரசாங்கத்திலிருந்து ஒரு தபால் வந்திருக்குதுரா, இது கவர்மெண்ட் தபால்ரா, உனக்கு ஏதோ வேலை கொடுப்பான்னு நினைக்கிறேன், இருக்கு, நீ போய் இதை உடச்சி வீட்டில் போய் படிச்சு பாரு, கையெழுத்து போடு அப்படின்னாரு. அது ரிஜிஸ்டர் போஸ்ட்டுங்கனால கையெழுத்து போட்டு வாங்கினா அவர் ரிஜிஸ்டர் போட்டு வாங்கி போயிட்டார் அவரு. நான் உடனே இந்த கவரை எடுத்துட்டு நேராக அந்த வாத்தியார்கிட்டே வந்தேன். சார், ஏதோ வந்து கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்குன்னு போஸ்ட் மாஸ்டர் சொல்றாரு, இது என்னன்னு கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கொடுத்தேன். அவர் அதை வாங்கி உடச்சி பார்த்துட்டு எல்லாம் படிச்சு பார்த்து கன்கிராஜுலேஷன் அப்படின்னாரு. என்னடா அப்படின்னா, உனக்கு ஒண்ணுமே புரியல, டேய் உனக்கு வேலை கிடைச்சிருக்குடா, தமிழ்நாடு வனத்துறை உனக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணி ஊட்டியில வேலை போட்டு கொடுத்துருக்காங்க, நீ இந்த தபால் எடுத்து ஊட்டியில போய் வேலையில சேரு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. உன்ன சேர்ந்து போய் உடனே எங்க அப்பா கிட்ட போய் சொன்னேன், அப்பா இந்த மாதிரி வந்திருக்கேன், நான் ஊட்டிக்கு போகணும், நான் நாளைக்கே போகலான்னு இருக்கிறேன், எனக்கு கொஞ்சம் பணமெல்லாம் கொஞ்சம் ஏற்பாடு பண்ணி கொடு அப்படின்னா சொன்னால், அவர் என்ன பண்ணாரு, எங்கிட்ட எங்கடா பணம் இருக்குது, நானே பணம் எல்லாம் கஷ்டப்பட்டு கிடக்கிறேன், நீ ஊட்டி போகிறதுக்கு நான் எங்கடா காசு கொடுக்கறது, எவ்வளோ ரூபா ஆகும் அப்படின்னாரு. என்னப்பா இங்கேருந்து ஊட்டி போகிறதுக்கு 2 ரூபா, அங்கே போய் கொஞ்சம் செலவுகளவு ஒரு 5 ரூபா இருந்தால் போதும் அப்படின்னேன். 5 ரூபா போதுமா, சரி நான் பக்கத்து வீட்டில் கடை வாங்கி தரேன் சொல்லி எங்கேயோ இடத்துல கடை வாங்கிட்டு வந்து 5 ரூபாய் கொடுத்தாரு. அதை எடுத்துக்கிட்டு அடுத்த நாள் நான் கிளம்பி இந்த தபால்கள்லாம் தூக்கிக்கிட்டு எல்லாம் பண்ணிட்டு நேராக ஊட்டி போனேன். ஊட்டி போயிட்டு அங்கே போனால் இடம் தெரியல, ஒரு குன்று மேலே அந்த ஆஃபீஸ் இருக்குது. என் கேட்டால் அந்த குன்று மேலே இருக்க போகிற அதுதான் ஆஃபீஸ், அங்கே போனாங்க. சரின்னு நான், குளிரான குளிர், அந்த குளிரில் என்னால் நடுங்குது, நான் போட்டுக்கிறது வெறும் கதர் சட்டை கதர் வேஷ்டி, கால் ஒரு அவாய்ஸ் இருக்கும், எப்படி இருக்கும், பயங்கர குளிர். அந்த குழுவிலே மேலே போய் எப்படியோ போய் அந்த அதிகாரியை பார்த்து அதிகாரிகிட்ட அதை சொன்ன தபாலை கொடுத்தேன். ஆ, நீ தானே அந்த அப்பாயின்மெண்ட் ஆனது, ரைட்டு வா வா, எந்த ஊர் என்ன ஏது அப்படின்னு சொல்லி என்னெல்லாம் விசாரிச்சாரு, நான் எல்லாம் சொன்னேன், எல்லாம் கேட்டுக்கிட்டாரு. அதெல்லாம் சரிதான், ஆனால் நீ இந்த கதர் சட்டை கதர் வேட்டியும் போட்டுட்ருக்கிறீ, அதை வச்சுட்டு எப்படி நான் இந்த ஊரில் இருக்க முடியும், நீ இங்கெல்லாம் இந்த கதர் சட்டை கதர் வேட்டியெல்லாம் சரிப்படாதப்பா, நீ வந்து கம்பளி ஆடை போடணும், ஸ்வெட்டர் போடணும், கோட்டு போடணும், ஷூ சாக்ஸ் எல்லாம் போடணும், அதெல்லாம் இல்லாமல் இருக்க முடியாது, கம்ப்ளீட் வேணும், நீ போய் அதெல்லாம் தயார் பண்ணிக்கிட்டு எல்லாம் பண்ணிட்டு அப்புறமா வந்து வேலைக்கு சேர்ப்போ அப்படின்னு சொல்லிட்டாரு. எனக்கு என்னன்னா, ஒருவேளை நமக்கு வேலை இல்லைன்னு சொல்லிட்டாங்களோனு ஒரு சந்தேகம், பயம் வந்துச்சு எனக்கு. இதெல்லாம் இல்லாததுனால எனக்கு வேலை இல்லைன்னு சொல்லிட்டாங்களோ, அட கிடைச்ச வேலைக்கு போயிடுச்சோன்னு சந்தேகம். உடனே நேரம் தலைமை எழுத்துக்கிட்ட வந்தேன், ஹெட்லார்கிட்ட வந்தேன், என்னங்க இந்த மாதிரி சொல்றாரு அதிகாரி அப்படின்னேன். ஒன்றும் கவலைப்படாதப்பா, வேலையெல்லாம் உனக்கு இருக்கு, வேலையெல்லாம் எங்கே போக போகுது, எல்லாம் இருக்கு, உனக்கு இன்னும் 7 நாள் டைம் இருக்குது, நீ நேராக வீட்டுக்கு போகிற, இந்த அவர் சொன்ன மாதிரி இந்த குளி கம்பளி ஆடையெல்லாம் தயார் பண்ணிவிட்டு நீ வா, அதுக்கப்புறம் வேலைக்கு சேர்ந்துக்கலாம் போ அப்படின்னாரு. அப்போ தான் எனக்கு ஒரு பயம் நீந்தது, அப்பாடா பரவாயில்ல வேலை இருக்குது, நான் போச்சுன்னு நினச்சேன் அப்படின்னு நினச்சிட்டு போயிட்டேன். சரி, மறுபடியும் அங்கே போய் என் தகப்பனார்கிட்ட சொன்னான், ஏன்னா 5 ரூபாயை புரட்டி கொடுக்குறது, நான் அவ்வளோ அவசரப்பட்டேன், நீ இப்போ இவ்வளோ பணம் நியாயங்களாக போடுறது, ஐயோ என்னால் முடியாது, நீ வேலைக்கு சேர்ந்துட்ட, நீ சம்பாதிச்ச, நீ வாங்கிக்கோ அப்படின்ட்டாரு.

என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு ராமச்சந்திரன் ஒரு நண்பன் இருந்தான், அவங்கிட்ட போய் இந்த விஷயத்த சொன்னேன். அவன் உடனே அவன் தகப்பனார்கிட்ட அழைச்சிட்டு போய் இந்த என் விஷயத்தையெல்லாம் சொன்னாரு. உடனே அவருக்கு தகப்பனார் கேட்டுட்டு, சரி பாவம் வேலைக்கு போயிருக்க, புதுசா சேர்ந்திருக்க, பையன் பிழைக்கணும், எதிர்காலம் அவருக்கு நல்லா இருக்கும், வந்தா நான் தான் 100 ரூபா கொடுத்தாரு. பெரிய போனோம், அது 100 ரூபா 100 ரூபா கொடுத்தோன்னே நான் அப்படியே அசந்துட்டேன். சரி அந்த 100 ரூபாயை வாங்கிட்டு எங்கள் அப்பாட்டையும் சொல்லிட்டு பழையபடி நான் எல்லாம் ஊட்டிக்கு போய் அந்த வாட்ச்மேனை கூப்பிட்டு எனக்கு என்னென்ன ட்ரெஸ் வேணுமோ எல்லாம் வாங்கி கொடுறா அப்படின்னு. அவன் தான் எல்லாம் எனக்கு வந்து ஒரு ஸ்வெட்டரு, ஒரு கோட்டு, கம்பளி, தலைக்கு மப்ளரு, ஷூ, சாக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தான். அதெல்லாம் போக 80 ரூபாவும் 20 ரூபாவும் மிச்சம் வேற இருந்தது. சரின்னு சொல்லிட்டு அந்த 20 ரூபா இருக்கட்டும், நமக்கு செலவுக்கு ஆகவேன்ட்டு எல்லாம் திட்டம். அடுத்த நாள் காலையில் ஜம்முன்னு கோட்டுக்கிட்ட எல்லாம் போட்டு போய் நேராக எங்கள் அதிகாரி முன்னால் நிற்கிறேன். ஆனால் என்ன பண்ணியிருக்கிறேன், கோட்டெல்லாம் போட்டுட்டு வேட்டி மட்டும் கட்டியிருக்கிறேன். ஏன்னா பேண்ட்டு தைக்கணும்ல, தைக்க கொடுத்துருக்குது. அதனால் அவர் அதிகாரி பார்த்தாரு, என்னப்பா கோட்டுக்கிட்டலாம் போட்டு வந்துட்டியா, வெரி குட், ரொம்ப குட். ஆமாம் எல்லாம் சரி தான், சாக்ஸு ஷூ கோட்டெல்லாம் போட்டு வேட்டியை கட்டிக்கிட்டு இருக்கிறியே அப்படின்னாரு. இல்லை சார், பேண்ட்டு தைக்க கொடுத்துருக்குறேன், அது வந்தோன்னா அதையும் போட்டுக்கிறேன் அப்படின்னேன். சரி ஆல்ரைட், நான் வந்து உன்னை என்ன செய்கிறேன், முதுமலை சரணாலயத்துக்கு அனுப்புகிறேன், நீ அங்கே போய் வேலை பார், அங்கே ஒரு அதிகாரி இருப்பார், அவர்கிட்ட போய் சேர்ந்துக்கோ அப்படின்னாரு. சரின்ட்டு. ஆனால் வெளியில் வந்து எட்லார்கிட்ட கேட்டேன், சார் இன்னும் முதுமலை சரணாலயங்கிறார், எனக்கு ஒன்றும் புரியலையே சார் அப்படின்னேன். ஆமாம்மா, அது ஒயில்டு சேன்ச்சுரி, அது டைகர் சேன்ச்சுரி. நீ என்ன செய்கிற, இங்கிருந்து பஸ் ஸ்டாண்டு போகிற, கூடலூர்னு ஒரு பஸ் இருக்கு, அந்த பஸ்ஸை போய் கூடலூர் போ, கூடலூர்லேருந்து குண்டல்பட்டுனு ஒரு பஸ்ஸு போகும், அது வந்து கர்நாடகா பார்டர் வரைக்கும் போகிற பஸ் அது. நீ அந்த குண்டல்பட்டு பஸ்ஸில் ஏறி கார்குடின்னு ஒரு இடத்துல இறங்கிக்கோ, அங்கேருந்து போனேன்னா ஆஃபீஸருக்கு அங்கே போய் அதிகாரி பாரு அப்படின்ட்டார். சரின்னு என்ன பண்ணினேன், அவர் சொன்னபடியெல்லாம் எடுத்து மூட்டை மூட்டை எல்லாம் கட்டிக்கிட்டு நேராக போய் கூடலூர் போய் கூடலூர் குண்டல்பட்டு பஸ்ஸை பிடிச்சி போய் அந்த ஒரு இடத்துல இறக்கி விட்டான். இதுதான் கார்குடி இறங்கிக்கோ அப்படின்ட்டான். பஸ்ஸு போயிடுச்சு. பஸ்ஸு போனதுக்கு அப்புறம் பார்த்தா ஒரே காடு, திக்கு ஃபாரஸ்ட்டு, நடுவில் நிற்கிறேன் நான். இன்னும் சின்ன வயசு.

20 வயசு தான் எனக்கு அப்போ. எப்படி இருக்கும், ஒரே பயமான பயம், ஒரு சாக்கா குந்திது ஆளே கிடையாது, சத்தமே இல்லை. அப்படி இருக்கு. கார்குடின்னு சொன்ன இங்க இறக்கி விட்டு போயிட்டானே, கார்குடின்னு எங்க போறதுனானே தெரியாம நான் முடிச்சு நிக்கிற அப்படியே என்ன பண்றேன் அப்படியே பார்த்தா அங்க ஒரு கைகாட்டி ஒண்ணு இருந்தது, அதுல கார்குடி அப்படின்னு போட்டு கைகாட்டி காட்டியிருந்தது. ஓ இந்த வழியா போனா கார்குடி போலாம் போட்டுருக்குண்ணா. அந்த வழி எப்படின்னா காட்டுப்பாதை, ஒரே ஒத்தடி பாதை மாதிரி தான் இருக்குது. யாராவது கேட்கலன்னா ஆளுக்கள் ஒத்துரும் கிடையாது. சரி கார்குடின்னு போட்டு ஒரு போர்டு இந்த பக்கம் நிச்சயமா இதுதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அது 1.5 கிலோமீட்டர் நீங்க அந்த உள்ள போகணும் காட்டுக்குள்ள. சரின்னு அந்த மெதுவா அப்படியே அந்த ஒத்தையடி பாதையிலே காட்டுக்குள்ள வந்தா அப்படியே இருக்கு, பயமா இருக்குது எனக்கு. ஒரு நம்ம இலை வேற எல்லாம் சரக்கு சரக்குன்னு இலை சத்தம் வேற கேட்குது, பயமா இருக்குது. மரத்தினுடைய இலையெல்லாம் கீழே வந்து காஞ்சி போய் கிடக்க இல்லைங்களா, அதெல்லாம் காலு வைக்கவும் சரக்கு சரக்கு சரக்குங்கிறது, பயமா இருக்கு எனக்கு. கொஞ்ச தூரம் அப்படியே போனேன், ஒரு காட்டு அணில் ஒன்று குறுக்க சொருன்னு ஓடிச்சு அப்படியே, அதை பார்த்தோம்னா எனக்கு ஒரு பயம் வந்துருச்சு. அப்படியே நின்றுட்டேன் நான், ஸ்டக்காய் நின்றுட்டேன். என்னடா அது, சரி இன்னும் கொஞ்சம் தூரம் அப்படியே போனேன். அங்கிருந்து போனால் ஒரு முயல் அது இது எதோ ஓடுது, கடைசியில் ஒரு குரங்கு வந்து தப்புனே முன்னால் வந்து குதிச்சுது. இன்னும் பயம் வந்துருச்சு எனக்கு. பாதி தூரம் போயிட்டேன், இனி போகலாமா பேசாமல் திரும்பியே போயிடலாமா, இவ்வளோ பயமாக இருக்குதே. ஒரே அமைதி, ஒரே காடு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி வந்தது வந்துட்டோம், போயிடுவோன்னு கொஞ்சம் தூரம் தானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போய் அந்த 1.5 கிலோமீட்டர் தாண்டி போய் ரோடு வந்தது. அப்போ அடா இந்த இடத்துல ரோடு இருக்கு, இங்கே கொஞ்சம் நம்ம அப்படியே உள்ளே போயிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே அந்த ரோட்லேயே கொஞ்சம் தூரம் வந்தேன். வந்தாங்க ஒரு பார்த்தா ஒரு இடத்துல ஒரு 3 வீடு. அந்த 3 வீடு எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி வெள்ளையெல்லாம் அடிச்சு கிடிச்சு அப்படியெல்லாம் கிடையாது. 3 வீடும் பலகையில் கட்டின வீடு, எல்லாம் மரப்பலகையில் கட்டியிருக்காங்க. அந்த வீட்டை பூரா மரப்பலகை கட்டி எல்லாம் கருப்பு பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க. ஏன் அந்த கருப்பு பெயிண்ட் அடிக்கிறாங்கன்னா, யானைக்கு வந்து வெள்ளை கலர் பிடிக்காது, வந்தால் விட்டுச்சு தள்ளிடும். அதனால் எல்லாம் கருப்பு பெயிண்ட் அடித்து அதுக்கு பார்த்தா எனக்கு அந்த வீடெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப புதுமையாக தெரியுது. எல்லாம் மரத்தில் செஞ்ச வீடு. சரி எதுவாக இருந்தாங்கன்னா தான் வீடு இருக்குது, போகலாம் யாராவது இருப்பாங்க கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். போய் அந்த வீட்டுக்கு ஒரு வீட்டுக்கு முதல் வீட்டுக்கு போனால் முதல் வீட்டில் யாரும் எல்லாம் பூட்டி கிடக்குது, எல்லாம் ஒரு குப்பை மூலயமா கிடக்குது முன்னாடி. அது இங்கே ஒத்துரிமே காணுமே, இன்னும் தான் நமக்கு எங்கே போய் தேடுறது, இங்கே ஆளே இல்லையே அப்படின்னு அப்படியே சுற்றி பார்த்தோன்னா வனச்சரக அலுவலகம்னு அப்படின்னு ஒரு போர்டு போட்டுருந்தவர். அங்க உள்ள போனா ஒருத்தர் உக்காந்து ஏதோ படிச்சுட்டு இருந்தாரு, ஏதோ தபால் தான் படிச்சுட்டு இருந்தார். அப்போ ஒரு ஆள் இருக்காரு, பயம் இல்லை. அப்போ கண்ணுக்கு ஒரு ஆளாவது தெரியறாரு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போனேன். போனே அவர் பார்த்தாரு, என்ன யாரு நீங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன், இந்த மாதிரி தபால் தான் கொடுத்து பார்த்தேன். ஓ நீங்க தானா, அதே சரி சரி வாங்க வாங்க. இப்ப வந்து நீங்க வேலைக்கு சேர்ந்துருங்க, எழுதி கொடுத்துருங்க, ஜாயின்ட் போர்டு கொடுத்து வேலைக்கு சேர்ந்துருங்க. உங்களை வந்து நான் என்ன செய்யறேன்னா, தெப்பக்காடுன்னு ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துக்கு அனுப்புறேன். அங்க போனீங்கன்னா அங்க ஒரு ஃபாரஸ்டர் இருப்பார், அவர்கிட்ட போயிருந்து நீங்க சொன்னீங்கன்னா அவர் உங்களுக்கு வேலை கொடுப்பார். நீங்க அவர் சொல்றபடி கேட்டுக்கோங்க, நான் முன்பில் இருந்து அப்புறம் பாக்குறேன் அப்படின்ட்டார். அது எப்படி போடு சார், மறுபடியும் இந்த போன வழியிலேயே போகணுமா அப்படின்னு. நீங்க வந்ததே ரொம்ப டேஞ்சர்ல வந்திருக்கீங்க, எப்படியோ தப்பிச்சிருக்கீங்க, நீங்க எப்படித்தான் வந்தீங்கன்னு தெரியல. ஆனா திருப்பி நான் உங்களை அந்த மாதிரி அனுப்ப மாட்டேன். தண்ணி வண்டி போகும், அந்த ஒரு வண்டி ஓட்டி போவாரு, தண்ணி எடுத்து வருவார். அவர்கிட்ட சொல்கிறேன், நீங்கள் அவர் கூட அந்த வண்டியில் ஏறிக்கிங்க, அவர் தெப்பக்காட்டில் போய் தான் தண்ணி எடுத்து வருவார், அதனால் நீங்கள் தெப்பக்காடு போயிடுங்க அந்த வண்டியில் அப்படின்னு சொல்லி அந்த வண்டிக்காரனை கூப்பிட்டு இவரை கூட தெப்பக்காட்டில் இறக்கி ஃபாரஸ்ட்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டார். சரி அந்த வண்டிக்காரன் பண்ணால் என்னை அந்த வண்டியில் ஏற்றிக்கிட்டு அது ரோடு வழியாகவே வந்து நேராக தெப்பக்காடுக்கு போயிட்டான். அங்கே தெப்பக்காடு போனோம்னா அங்கே என்னடாங்கன்னா யானை, 4-5 யானையை நிற்கிது. ஒரு சின்ன ஒரு வீடு மாதிரி இருக்காங்க, அது ரிசப்ஷன் மாதிரின்னு சொல்கிறாங்க. அதை நல்லா வந்து அங்கே போயிட்டு அங்கே ஒரு ஃபாரஸ்டர் வந்தார். உடனே யார் நீங்கள் அப்படின்னாலும் அவர்கிட்ட ஆர்டரை காட்டினேன். ஓ நீங்கள் தானா, அதே சரி சரி வா. இன்னும் ரொம்ப சின்ன வயசாக இருக்கிறீங்களே, எப்படி இந்த யானையெல்லாம் நீங்கள் மேய்ப்பீங்க அப்படின்னாரு. யானையை மேய்க்கிறதுங்களா அப்படின்னு பயமாக போச்சு. என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னா, எல்லாம் சொல்கிறேன் வாங்க அப்படின்னு கூட்டிகிட்டு போனார். இதை பார்த்தீங்களா, இதெல்லாம் தான் நம்ம யானை, ஒரு 5-6 யானை இருந்தது. அப்புறம் இன்னும் 2-3 யானையை எங்கேயும் வேலை எல்லாம் வேலை செஞ்சுட்டு இருந்தது. இந்த யானைகளுக்கெல்லாம் நீங்கள் தான் கண்ட்ரோல், இந்த யானைகளுக்கெல்லாம் என்ன வேலை வாங்கணும், இதுக்கு என்ன வேலை கொடுக்கணும், இதுக்கு எவ்வளோ சாப்பாடு கொடுக்கணும், இதெல்லாம் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நீங்கள் இருந்து பார்த்துட்டு. அதுவும் அங்கே தெரியுது பாருங்கள், ஒரு குடிசை, அது ஒரு மாதிரி ஒரு டென்ட் போட்ட வீடு, இந்த வீட்டில் நீங்கள் தங்கிக்கணும், இதுதான் உங்களுக்கு இடம் அப்படிங்கிறாரு. என்ன சார் இந்த பாட்டுக்குள்ள, இங்கே தாங்க தங்கணும், வேறு இடம்லாம் கிடையாது, என்ன என்ன டவுன் நினச்சிட்டிங்களா, இதை அந்த ஷெட்டுக்குள்ளே நீங்கள் தங்கிக்க வேண்டியதான் அப்படின்னாரு. எனக்கு கைகாலெலாம் உதற ஆரம்பிச்சிருச்சு, என்னடா சரின்ட்டு என்ன பண்ண, சரி சொல்லுங்கள் சார் அப்படின்னேன். அப்புறம் வந்தார்,
ஒரு நோட்டு

0: அஞ்சாறு நோட் புக் கொடுத்தாரு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஒரு யானைக்கு ஒரு ஒரு பேர். ஒரு யானைக்கு பாஸ்கரன், ஒரு யானைக்கு சரவணன், ஒரு யானைக்கு கல்யாணி, ஒரு யானைக்கு வசந்தி, இப்படிலாம் பேர் இருக்கும். இந்த பேர் உள்ள யானைகளுக்கு ஒரு ஒரு நோட்டு கொடுப்பாங்க. அந்த நோட்டில் என்ன எழுதியிருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒரு நாளைக்கு அந்த யானைகிட்ட என்னென்ன வேலை வாங்கினோம், அது என்னென்ன வேலை செஞ்சது, அதுக்கு என்னென்ன சாப்பாடு கொடுத்தோம், அதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு கரெக்டாக எழுதிட்டு வரணும். அதுக்கு உணவு கொடுக்கறது நம்ம இஷ்டம் போல கொடுக்க முடியாது. ஒரு வெட்டினரி டாக்டர் ஒருத்தர் இருப்பார், அவர் வந்து சொல்லுவார், இந்த யானைக்கு இன்னைக்கு ஓய்வு கொடுத்துருங்க, இதுக்கு உடம்பு சரியில்லை, இந்த யானைக்கு இன்னைக்கு ரெண்டு மூணு களி உருண்டைக்கு மேலே கொடுக்காதீங்க, இந்த யானைக்கு இன்னைக்கு சாதாரண வேலை கொடுங்க, இது மரம் தூக்க சொல்லுங்க, இதெல்லாம் சொல்லுவார். அதான் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சில யானைகளை காட்டுக்குள்ளே அனுப்பிச்சு காஞ்சி போன மரம் கீழே கிடக்கும், அந்த கீழே கிடக்கிற மரத்தையெல்லாம் அது சேகரித்து தந்தத்தில் தூக்கி வச்சுக்கிட்டு வந்து டெப்போவில் கொண்டு போட்டிருந்தோம். இன்னொரு ரெண்டு மூணு யானைகள்லாம் எலிஃபன்ட் ரைடு, அதாவது சுற்றுலா பயணிகள் வந்தாங்கன்னா அந்த யானை மேலே உட்கார வச்சு அந்த யானையோடு அப்படியே காட்டுக்குள்ளே ஒரு சவுண்ட் அடிச்சுட்டு வருவாங்க. அதை சுற்றுலா பயணிகள்லாம் அதை பார்க்கணுங்கிறதுக்காக அதுக்கு ஒரு நாலு யானை இருக்குது. இன்னொரு ரெண்டு எண்ணு இருக்கு. அந்த யானைக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, புதுசாக ஒரு யானை வந்து அதை பழக்கிறதுக்கு அந்த ரெண்டு யானை, அதில் ஐயப்பன்னு ஒரு யானை, அதுதான் ரொம்ப சீனியர் யானை. அதுக்கு தான் வந்து எந்த யானை எப்படி பழக்கணும் என்ன செய்யணுங்களோ அந்த ஐயப்பன் யானைக்கு தான் தெரியும், அப்படி இருக்கும். அதனால் இதெல்லாம் சொன்னார் அவர் என்கிட்ட, சொல்லிட்டு இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி, கம்பெனி இதை பார்த்துக்க, உனக்கு ஏதாவது சந்தேகம் வந்து என்கிட்ட வந்து கேளு, நான் பார்த்துக்கிறேன். சரின்னு சொல்லி ஒரு நோட் எடுத்துட்டேன். ஒரு யானைக்கிட்ட போய் நின்னேன். அந்த யானை பேர் சரவணன் பேர். என்னப்பா சரவணன் அப்படின்னா உடனே அது தும்பிக்கை அப்படி தூக்குவேன், அதே பரவாயில்லையே அப்படின்னா. அதாவது சார், மனிதர்கள் இதெல்லாம் நமக்கெல்லாம் இந்த ஒழுக்கம், இந்த பண்பாடு, கலாச்சாரம் இதெல்லாம் நமக்கெல்லாம் உண்டு. அதே மாதிரி மிருகங்கள்கிட்ட நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஆனால் நம்மகிட்ட இருக்கிற அந்த கலாச்சாரத்தில் இல்லாத ஒன்று அந்த மிருகத்துக்கு வந்து அது நம்மகிட்டே உண்டு. அதுதான் பாசம்னு பேர். இந்த பாசம் வந்து மிருகத்துக்கிட்ட உண்டு. அது குறிப்பாக யானைக்கிட்ட இந்த பாசம் ரொம்ப ஜாஸ்தி உண்டு. யாராவது ஒருத்தர் பார்த்துட்டா போதும், புதுசாக அவங்க மேலே ஒரு அன்பு செலுத்தி பெரிய அண்டா மாதிரி வச்சு ஏதோ ஒரு களி மாதிரி கிளறிட்டு இருக்காங்க. நான் கேட்டேன், இது என்ன இது அப்படின்னு கேட்டேன். இதுதான் யானைக்கு சோறு, களி இது, இந்த இதை வந்து அரிசி, பருப்பு, கேழ்வரகு, சோளம் இதெல்லாம் போட்டு எல்லாம் பண்ணி உணவு தயாரித்து ஒரு களி மாதிரி பண்ணி ஒரு ஒரு உருண்டை ஒரு ஒரு யானைக்கு கொடுப்போம். அந்த வெட்டினரி டாக்டர் சொல்லுவார், இந்த யானைக்கு இத்தனை உருண்டை கொடுங்கன்னா அந்த யானைக்கு நாங்கள் அத்தனை உருண்டை கொடுப்போம். சரிடா பண்ணிட்டு அதே மாதிரி இன்னைக்கு வந்தாங்க, உருண்டை உருண்டையாக சாப்பாடு கொடுத்தாங்க, எல்லாம் பண்ணாங்க. அப்புறம் சாயங்காலம் 6 மணி ஆன உடனே ரொம்ப ரொம்ப ரசிக்கத்தகமான ஒரு சார் அது. ஒரு அங்கே ஒரு சின்ன ஒரு விநாயகர் கோயில் ஒன்று, கோயில்லாம் கிடையாது, வருமுனா இருக்கும் ஒரு விநாயகர் அங்கே இருக்கு. அதில் ஒரு குட்டி யானை, சின்ன குட்டி யானை. அது என்ன பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா, கையில் இந்த சாமி கோயில் அடிக்கிற மணியை கொடுத்தீங்கன்னா அந்த மணியை கணங்கணங்கணங்கணன்னு அடிச்சுக்கிட்டு அப்படியே ஒரு 3 சுற்றி வரும் அந்த விநாயகரை. அது சுற்றி வந்ததுக்கப்புறம் நீங்கள் தேங்காய் பழத்தை கொடுத்தீங்கன்னா தேங்காய் பழத்தெல்லாம் உடச்சி அப்படியே வைக்கும், அந்த விநாயகருக்கு நேவேத்தியம் பண்ணுற மாதிரி வைக்கும். அப்புறம் ஊர்வத்தி 10 கொடுத்தீங்கன்னா அந்த தும்பிக்கையில் வாங்கி அந்த ஊர்வத்தியெல்லாம் காட்டும் அந்த விநாயகருக்கு அப்படியே. அதுக்கப்புறம் ஒரு கற்பூரத்தில் தட்டில் ஒரு கற்பூரத்தை வச்சு அதை காட்டிங்கன்னா கற்பூரத்தை காட்டி ரெண்டு மணி அடிக்கும். ஒரு கற்பூரத்தை காட்டி கீழே இறக்கி வச்சுட்டு மறுபடியும் கிணிகினு மணி அடிக்கும். எல்லாத்துக்கும் அந்த கற்பூர தட்டு கொண்டாந்து அங்கே யாராவது இவங்கெல்லாம் வந்திருப்பாங்க, சுற்றுலா பயணிகள்லாம் வந்திருப்பாங்களே, அவங்களாம் இந்த வேடிக்கை பார்க்குவாங்க. அப்போ அது எல்லாத்தையும் ஒரு பார்த்து சார், இந்த குட்டி யானை எல்லாம் காட்டி எல்லாம் பண்ணுவோன்னா அந்த தாய் யானையை வந்து அதை அழைச்சிட்டு போயிடும். இது தினம் சாயங்காலம் பண்ணணும். இதை வேற சொல்லி கொடுத்து போயிட்டார் அந்த ஃபாரஸ்டர், குட்டி யானை விநாயகருக்கு பூசை பண்ணணும் அப்படின்னு. இது நடக்கும் டெய்லி, இன்னைக்கு கூட நடந்துட்டு இருக்காரு. அதனால் அதை ஒன்று முடிச்சுட்டு இதெல்லாம் இந்த மாதிரி வேலைகள்லாம் கொடுத்துருந்தேன். நான் அங்கேயே கொஞ்ச நாள் இருந்தேன். அதே மாதிரி இந்த யானைகளுக்கெல்லாம் இந்த அரிசி, பருப்பு, சோளம் இந்த கணக்கெல்லாம் பார்க்கணும். படி கணக்கு தான், அப்போல்லாம் கிலோலாம் கிடையாது. எத்தனை படி அரிசி கொடுத்தோம், எத்தனை படி சோளம் கொடுத்தோம், எத்தனை படி பருப்பு கொடுத்தோம், அதெல்லாம் கணக்கு எழுதணும். அது யானைக்கு படுக்க விருச்சுமா பெரிய ஸ்டேட்மெண்ட் அது. அதெல்லாம் போட்டு இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு அப்படியே இருந்துட்டு இருந்தேன். ஒரு நாள் அதிகாரி வந்தார், சார் நான் இங்கேயே ரொம்ப கஷ்டமாக இருக்கு, எனக்கு காட்டுக்குள்ளே கொஞ்சம் ஏதாவது ஒரு டவுன் பக்கமாக பார்த்து போட்டு கொடுத்தீங்கன்னா எனக்கு சௌகரியமாக இருக்கும் அப்படின்னேன். ஏய், காட்டுக்குள்ளே எங்கடா டவுன் இருக்குதுன்னு கேட்டார். இல்லை சார், ஊட்டி இருக்குது, குன்னூர் இருக்குது, கோத்தகிரி இருக்குது, டோர் இடத்துல போட்டு விடுங்க சார், நான் அங்கே போகிறேன். இங்கே சாப்பாடெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார், நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறேன், எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு. என்னை குன்னூருக்கு மாற்றி விட்டாங்க. கொஞ்ச நாள் குன்னூரில் இருந்தேன். குன்னூரில் இருந்துட்டு அப்புறம் மறுபடியும் அங்கேருந்து டிரான்ஸ்ஃபர் வாங்கி சத்தியமங்கலத்துக்கு வந்தேன்.
1: ஓய்வு பெற்ற வனத்துறை பணியாளர் திரு ராமசுப்பு

அவர்களின் வாழ்வியல் அனுபவங்கள் கேட்டீர்கள். நேயர்கள் இதுவரை கேட்ட நிகழ்ச்சி கனிந்த வாழ்வு. இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியை அடுத்த வாரம் கேட்கலாம்.

0: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் புரோகிராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் July 31.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள் நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்கள்

0: நிகழ்ச்சிகளையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
1: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/nipp.
0: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு ஆற்றிய மன் கி பாத் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு மீண்டும் ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள் DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு.

0: திரை இசை பாடல் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி நேரம் 7:50.
1: செய்தி கதம்பம்.
2: இன்றைய செய்தி கதம்பத்தில் வேலூர் மாவட்டம் காட்பாடியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் டாக்டர் எல் முருகன் ஆற்றிய உரை மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் ஆகியவை இடம்பெறுகின்றன. வேலூர் மாவட்டம் காட்பாடியில் மாநில வேளாண் கூட்டுறவு சங்கம் சார்பில் 2026 சர்வதேச கூட்டுறவு தின விழா நடைபெற்றது. இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று சிறப்புரையாற்றினார் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன். அவர் பேசும்போது,
3: அமல் கூட்டுறவு சொசைட்டியினுடைய ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, அதனுடைய லாபம் அத்தனைமே அப்படியே நேரடியாக விவசாயிகளுக்கு அந்த உறுப்பினர்களுக்கு வந்து சார் டிவிடன், அந்த டிவிடன் ஆனது விவசாயிகளுக்கு ஒவ்வொரு வருஷமும் கொடுக்கப்படுகிறது. இன்றைக்கு பால்ல ஒரு வெண்மை புரட்சியை ஏற்படுத்துகிறது அமுல் என்பது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நாட்டில் இன்னைக்கு அமுல் வந்து போகாத துறையே இல்லை. இந்தியா மட்டுமல்ல, இன்னைக்கு உலகளவில் ஒரு பெரிய கார்பரேட்டுகளுக்கு இணையான ஒரு நிறுவனமாக அமுல் வளர்ந்திருக்குன்னா அதனுடைய உறுப்பினர்கள் அதை நிர்வகித்தவர்களுடைய செயல்பாட்டால இன்றைக்கு அமுல் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு உலகளவிலான கூட்டுறவு நிறுவனமாக பல லட்சம் உறுப்பினர்கள் அதுல பயன்பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். ஜமுனாமுத்தூர்ல எங்களுடைய ஆயுஷ் மருத்துவமனை திறந்திருக்கிறோம். அங்க இருக்கிற மலைவாழ் மக்களுக்காக இலவசமாக மருத்துவ சேவையை நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். ஆயுஷ் மருத்துவத்திற்கு இன்றைக்கு உலக அளவுல யோகா வந்த பிறகு இங்க நம்ம நாட்டுல தோன்றிய கலை, நம்ம நாட்டுல தோன்றிய யோகா இன்றைக்கு உலகம் முழுவதும் போயிருக்கிறது. நம்ம நாட்டுல தோன்றின சித்த மருத்துவம், அது குறிப்பாக தமிழ்நாட்டுல தோன்றிய சித்த மருத்துவம், நம்மளுடைய இந்தியாவில தோன்றிய ஆயுர்வேதம், யுனானி, இந்த மாதிரி மருத்துவங்கள் எல்லாம் இன்றைக்கு உலகம் முழுவதும் மக்கள் மத்தியில எடுத்து செல்ல கொண்டு கொண்டிருக்கிறது. அந்த சேவையை இன்றைக்கு இலவசமாக இந்த மருத்துவமனையை தொடங்கியிருக்கின்ற சிம்கோ நிறுவனர்களினுடைய முயற்சியை பாராட்டுவதோடு அவர்கள் இன்னும் அதிகமான இது போல பணிகளை செய்ய வேண்டும். முதன்மை வேளாண் கூட்டுறவு கடன் சங்கங்கள் கிராம லெவல்ல பிஎஸ்சி சென்ற சொல்லக்கூடிய கூட்டுறவு சங்கங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்தியா முழுவதும் இருக்கிற கூட்டுறவு சங்கங்களை டிஜிட்டலைஸ் ஆக்குன்ற பணியை நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் கிட்டத்தட்ட 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட அந்த பிஎஸ்சிஎஸ் டிஜிட்டலைஸ் ஆக்கப்பட்டிருக்கிறது. அனைத்து பகுதியிலும் இங்க இருக்கிற டேட்டா மத்த ஒரிசாவில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்கும், ஒரிசாவில் இருக்கிறவங்களுடைய டேட்டா தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்கும். இந்தியா உலகத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு டிஜிட்டல் டிரான்சாக்சன் ஆகட்டும் அல்லது டிஜிட்டல் புரட்சியில அதிகமான ஒரு சாதனை படைத்திருக்கின்ற நாடு நம்மளுடைய நாடாக இருக்கிறது. ஒரு காலத்துல டிஜிட்டல் டிரான்சாக்சனை கொண்டு வரும்போது சொன்னாங்க, இந்த ஊர்ல மக்கள் படிக்க தெரியாதவங்களே, நம்ம ஊர் மக்களுக்கு மொபைல் போனே பண்ண தெரியாது, அவங்களுக்கு இன்டர்நெட் வசதி தெரியாது. ஆனா இன்னைக்கு டிஜிட்டல் யுகம் தமிழ்நாட்டுல, நான் வந்து சத்தியமங்கலம் வந்து ஒரு பெரிய காடு, நான் வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்கு போயிருக்கும் பொழுது அந்த காட்டுல ஒரு பகுதியில ரோட்ல வெள்ளரிக்காய் வித்துட்டு இருந்தாங்க. நான் போய் வெள்ளரிக்காய் வாங்கிட்டு அவங்க கிட்ட காசு கொடுக்கறது கேட்டா, நீங்க ஆனா கூகுள் பே அனுப்புங்க அப்படின்றாங்க. அன்றைக்கு எந்த அளவுக்கு அந்த டிஜிட்டல் டிரான்சாக்சன் இன்றைக்கு மக்கள் மத்தியில போய் சேர்ந்திருக்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் காட்டு, நம்மளுடைய சத்தியமங்கலத்துல இருக்கிற காடுகள்ல இருக்கிற பகுதியில இன்னைக்கு டிஜிட்டல் டிரான்சாக்சன். அது மாதிரி டிஜிட்டல் டிரான்சாக்சன் முக்கியத்துவம், டிஜிட்டல் வந்த பிறகு நேரடியாக விவசாயிகளுக்கு மானியத்தை கொடுக்கப்படுகிறது. கிட்டத்தட்ட 11 கோடி விவசாயிகளுக்கு நேரடியாக அவர்களுடைய வங்கி கணக்கிலேயே வருடத்திற்கு 6000 ரூபாய் நம்ம பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் விவசாய சன்மான நிதியை கொடுக்கிறாங்க. அதுக்கு நீங்க யாராவது கலெக்டரேட் போக வேண்டியது இருக்குதா? போக தேவையில்லை. தாசில்தார் கிட்ட போய் சர்டிபிகேட் வாங்கணுமா? தேவையில்லை. ஒன்னும் தேவையில்லை. நீங்க விவசாயி என்பதற்கான ஒரு அத்தாச்சி, சிறு விவசாயி என்பதற்கான இந்த நிறுவனம் இருந்தால் போதும், நேரடியாக உங்களுடைய வங்கி கணக்கிலேயே வருடத்திற்கு 3 தவணையாக 6000 ரூபாய் நம்மளுடைய வங்கி கணக்கிலேயே நம்மளுடைய பிரதமர் அவர்கள் செலுத்திக் கொள்ளும். அது தவிர்த்து ஸ்பெஷல் பீமா யோஜனா, விவசாயிகளுக்கான இன்சூரன்ஸ் திட்டம், சொட்டு நீர் பாசனத்திற்கான மானியம், 100% சொட்டு நீர் பாசனத்திற்கான மானியங்கள், இப்படி அனைத்து மானியங்களும் கூட நீங்கள் நேரடியாக உங்களுடைய வங்கி கணக்குக்கே வருது. அதுதான் இன்றைக்கு டிஜிட்டல் டிரான்சாக்சன்ஸ். நம்மளுடைய பயனாளி

0: பெனிஃபிட்டினுடைய நேரடியாக வங்கி கணக்குகள்ல டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்பர்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த திட்டத்தின் மூலமாக நாம் கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இன்னைக்கு நம்மளுடைய நாட்டினுடைய முதுகெலும்பு என்பது விவசாயம். இந்த விவசாயத்தை போற்றுகின்ற, இந்த விவசாயத்தை பாதுகாக்கின்ற, ஏன்னா விவசாயம் இல்லைன்னா நாம எதுவுமே இல்லை. எவ்வளவு டெக்னாலஜிகள் வந்தாலும், எவ்வளவு பெரிய மாற்றங்கள் இருந்தாலும் கூட விவசாயமானது நம்மளுடைய முதுகெலும்பு. ஏன்னா நம்ம உணவு கொடுக்கறது விவசாயிகள், நாம் உடுத்துகின்ற உடைகளை கொடுப்பது விவசாயிகள். என்னைக்குமே நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் விவசாயிகளினுடைய பக்கமாக இருக்கிறார். விவசாயத்தை போற்றுவது விதமாகதான் நாம் அனைத்து நடவடிக்கைகளும் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். விவசாயத்தின் தலைத்தவங்க நாம் அனைவரும் இணைந்து செயல்படுவோம். 2047 நம்மளுடைய நாடு வல்லரசு நாடாக போகிறது.
1: மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். நாட்டின் முதல் ஹைட்ரஜன் ரயில் கடந்த 17 அன்று ஹரியானாவின் ஜின் சோனிபெட்டில் தொடங்கிய தனது பயணத்தில் இதுவரை 1200 கிலோமீட்டருக்கும் மேல் பயணித்து சுமார் 3200 லிட்டர் டீசல் சேமித்து சாதனை படைத்துள்ளதாக ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் மொத்தம் 10 பெட்டிகளை கொண்ட இந்த ரயிலுக்காக ஹரியானாவின் ஜின் பகுதியில் பிரத்யேக ஹைட்ரஜன் சேமிப்பு நிலையம் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. இந்த வெற்றி பயணத்தை தொடர்ந்து தில்லி வழித்தட ஹைட்ரஜன் ரயில் சோதனை ஓட்டம் விரைவில் தொடங்கப்பட இருப்பதாகவும் கூறியுள்ளது. இது தூய்மையான போக்குவரத்திற்கு இந்தியா அடைந்துள்ள அதிநவீன தொழில்நுட்ப வளர்ச்சியை உலகிற்கு எடுத்துக் காட்டுவதாகவும் ரயில்வே அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது. நீதித்துறை கட்டமைப்பு வசதிகள் மற்றும் இ கோர்ட் சேவைகளை நவீனமயமாக்க 2010 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருப்பதாக மத்திய சட்டம் மற்றும் நீதித்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் மாவட்ட மற்றும் கீழ் நீதிமன்றங்களில் புதிய நீதிமன்ற அறைகள், நீதிபதிகளுக்கான குடியிருப்பு வளாகங்கள், வழக்கறிஞர்கள் மற்றும் பொதுமக்களுக்கான அடிப்படை உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த 810 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. ஏர் சுவிதா என்ற பெயரில் சில போலி இணையதளங்கள் செயல்பட்டு வருவதாகவும் பயணிகள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறும் மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது. பயணிகள் சிவில் ஏவியேஷன் .gov.in என்ற அதிகாரப்பூர்வ அரசு இணையதளத்தை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளது. வேறு எந்த ஒரு தனியார் அல்லது போலி இணையதளத்தில் பயணிகள் தங்களது தனிப்பட்ட விவரங்களையோ வங்கி விவரங்களையோ பகிர வேண்டாம் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது.
2: இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது.

0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 8 மணி.
1: ஆகாஷ்வாணி மனதின் குரல். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு வானொலி வாயிலாக தனது சிந்தனை ஓட்டங்களை நாட்டு மக்களோடு பகிர்ந்து கொண்டார். பிரதமர் உரையின் தமிழாக்கத்தினை இப்போது கேட்கலாம்.
2: எனதருமை நாட்டு மக்களே, வணக்கம். நம்முடைய வாழ்க்கையிலே சில தேதிகள் எப்படிப்பட்டவை என்றால், அவற்றை நினைவில் வைத்துக் கொள்ள நாம் நாட்காட்டியை பார்க்க வேண்டிய அவசியமெல்லாம் இருப்பதில்லை. இன்று ஜூலை 26 அப்படிப்பட்டதொரு தேதியாகும். இன்றுதான் கார்கில் விஜய் நன்னாள், வெற்றி திருநாள். இந்த நாள் நமக்குள்ளே பெருமிதத்தை இட்டு நிரப்பி விடுகிறது. இந்த நாளன்று நாம் நமது தீரம் நிறை வீரர்களின் அற்புதமான சாகசத்தை நினைத்து பார்க்கிறோம். கார்கிலின் உயரமான சிகரங்கள், கடினமான பருவநிலை, எதிரிகளின் சவால் என அனைத்து சூழ்நிலைகளையும் நமது இராணுவ வீரர்கள் எதிர்கொண்ட அதே வேளையில், அவர்களுடைய நெஞ்சுரம் அனைத்து சவால்களையும் விட மிகப்பெரியதாயிருந்தது. அவர்கள் பாரத அன்னையை பாதுகாக்க தங்களுடைய அனைத்தையும் அர்ப்பணித்திருந்தார்கள். இன்று கார்கில் வெற்றி திருநாள் அன்று அனைத்து வீரம் நிறை உயிர் தியாகிகளுக்கும் இராணுவ வீரர்களுக்கும் ஸ்ரத்தையுடன் கூடிய வணக்கங்களை செலுத்துகிறேன். நண்பர்களே, இன்றைய பாரதம் தனது வீரர்களை நினைவு கொள்வதோடு கூடவே புதிய தலைமுறையினர் வரை அவர்களின் சாகசங்களை கொண்டு செல்லவும் செய்கிறது. இந்த உணர்வோடுதான் இந்த ஆண்டு சிறப்பானதொரு சௌரிய விஜய் யாத்ரா, அதாவது துணிச்சல் வெற்றி பயணம் மேற்கொள்ளப்பட்டது. ஜூலை 14 தில்லியின் தேசிய போர் நினைவகத்திலிருந்து தொடங்கிய இந்த மோட்டார் சைக்கிள் பயணம் திராஸில் உள்ள கார்கில் போர் நினைவகம் வரை பயணிக்கும். இது தாங்கி செல்லும் செய்தி என்னவென்றால், ஒன் ரைட் ஒன் நேஷன் ஒன் சல்யூட், அதாவது ஒரு பயணம் ஒரு தேசம் ஒரு வணக்கம். தேசத்திற்காக அளிக்கப்பட்ட உயிர் தியாகம் என்றும் மறக்கப்படாது என்பதையே இந்த பயணம் நமக்கு நினைவூட்டுகிறது. நண்பர்களே, இன்று பாரதம் தனது இராணுவ வீரர்களின் சாகசத்தோடு கூடவே தனது தொழில்நுட்ப திறனையும் தொடர்ந்து பலப்படுத்தி கொண்டு வருகிறது. சில நாட்கள் முன்னதாக பாரத நாட்டு கடற்படையோடு INS மகேந்திரகிரி போர்க்கப்பல் இணைக்கப்பட்டது. இந்த நவீன போர்க்கப்பல் பாரத நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்டு பாரதத்திலேயே தயாரிக்கவும் பட்டது. இதிலே 75% அதிக அளவிலே உள்நாட்டு தயாரிப்பு பொருட்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. இதுவே தற்சார்பு பாரதத்தின் பெருகி வரும் சக்தியின் அடையாளம். இந்த மாசத்திலேயே DRDO நிறுவனமானது பினாகா தொலைதூர வழிநடத்தப்படும் ராக்கெட் ஏவுகணையையும் வெற்றிகரமாக பரிசோதனை செய்தது. இந்த வெற்றியின் பின்னணியில் நமது விஞ்ஞானிகள் மற்றும் பொறியாளர்களின் கூட்டு முயற்சி இருக்கிறது. 2-3 முன்னதாகத்தான் DRDO நிறுவனம் குஷா ஏவுகணையை வெற்றிகரமாக பரிசோதனை செய்திருந்தார்கள். நண்பர்களே, இன்று பாதுகாப்பு தளவாட உற்பத்தியாகட்டும், அவற்றின் ஏற்றுமதியாகட்டும், அல்லது நட்பு நாடுகளோடு ராஜீய ஒத்துழைப்பாகட்டும், பாரதம் தொடர்ந்து புதிய சிகரங்களை நோக்கி பயணித்துக் கொண்டே இருக்கிறது. இந்த மாத தொடக்கத்திலே நான் இந்தோனேஷியா பயணித்திருந்தேன். அங்கே பிரம்மோஸ் மற்றும் ஆயுத ஏவுகணைகளுக்கான ஒரு பெரிய புரிந்துணர்வு ஏற்படுத்தப்பட்டது. பாரதத்தின் பாதுகாப்பு தளவாடங்கள் மற்றும் தொழில்நுட்பத்தின் மீதான உலகின் நம்பிக்கை வளர்ந்து வருகிறது. இந்த கார்கில் வெற்றி திருநாளன்று நாம் நமது அமரத்துவம் பெற்ற உயிர் தியாகிகளை நினைவில் ஏத்துவோம். பாதுகாப்பான திறமை மிகுந்த தற்சார்பு நிறைந்த பாரதத்தை படைக்கும் உறுதிப்பாட்டை மேலும் வலுப்படுத்துவோம். வாருங்கள். என் மனம் நிறை நாட்டு மக்களே, மனதின் குரலின் கடந்த பகுதியில் கேட்ச் த ரெயின், மழை நீரை சேகரிப்போம் இயக்கம் பற்றி விவாதித்திருந்தேன். பருவமழையின் ஒவ்வொரு சொட்டையும் பாதுகாக்க இந்த இயக்கத்தை மக்கள் இயக்கமாக ஆக்க வேண்டும் என்று நான் வேண்டுகோள் விடுத்திருந்தேன். மழை நீரை சேகரிப்போம் என்பது தரும் செய்தி மிகவும் எளிமையானது. எங்கே மழை பொழிகிறதோ, எப்போது அது பொழிகிறதோ, அந்த நீரை அங்கேயே சேமியுங்கள். ஆகையால் ஜூலை 4 தொடங்கி தேசமெங்கும் ஒரு விசேஷமான இயக்கமும் நடைபெற்று வருகிறது. இதன்படி

மழை நீர் சேகரிப்பு, நிலத்தடி நீரின் மறுசெறிவு, பழைய நீர்நிலைகளுக்கு புத்துயிர் ஊட்டல் மற்றும் மரம் நடுதல் ஆகியவற்றுக்கு புதிய வேகம் அளிக்கப்பட்டு வருகிறது. கிராமமாகட்டும், நகரமாகட்டும், பஞ்சாயத்தாகட்டும், சமூக அமைப்புகளாகட்டும், அனைத்து இடங்களிலும் மக்கள் மிகுந்த உற்சாகத்தோடு பங்கெடுத்து கொண்டார்கள். பழைய நீர்நிலைகளிலிருந்து வண்டல் வெளியேற்றப்பட்டது. சில இடங்களில் குளங்கள், ஏரிகளுக்கு புத்துயிர் அளிக்கப்பட்டது. மூடி கிடந்த ஆழ்குழாய் கிணறுகள் இப்போது நிலத்தடி நீர் மறு செறிவூட்டலுக்கான ஊடகமாக ஆகி வருகின்றன. நண்பர்களே, மத்திய பிரதேசத்தின் சீதி மாவட்டத்திலே சுமார் 1500 ஏரிகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. நரசிங்பூரிலே அமுத நீர்நிலைகள் புனரமைக்கப்பட்டிருக்கின்றன. மகாராஷ்டிரத்தின் நாசிக்கில் நீரை சேமிக்கும் திறன் பெரிய அளவிலே மேம்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆந்திர பிரதேசத்தின் நந்தியாலிலே அனைத்து கிராம பஞ்சாயத்துக்களும் இந்த இயக்கத்தில் இணைந்திருக்கின்றன. பழைய குளங்கள் மீண்டும்

புவனேஸ்வர், ஆந்திர பிரதேசத்தின் விஜயநகரம் ஆகியன இந்த இயக்கத்தில் உற்சாகமளிக்கும் விளைவுகளை வெளிப்படுத்தி வருகின்றன. நாமும் கூட அக்கம் பக்கத்தில் இருக்கும் குளங்கள், ஏரிகள் அல்லது கண்மாய்களுக்கு பொறுப்பேற்றுக் கொள்வோம். ஒவ்வொரு சொட்டு நீரையும் சேமிப்போம். வாருங்கள், இன்று சேமிக்கப்படும் நீரின் ஒவ்வொரு சொட்டும் வரவிருக்கின்ற தலைமுறையினரின் எதிர்காலத்துக்கான மிகப்பெரிய முதலீடாகும். என் நெஞ்சம் நிறை நாட்டு மக்களே, சில நாட்கள் முன்பாக கிளாஸ்கோவிலே காமன்வெல்த் போட்டிகள் தொடங்கின. நாட்டு மக்கள் அனைவரும் பாரத நாட்டின் அணிக்காக தொடர்ந்து நல்வாழ்த்துக்களை தெரிவித்த வண்ணம் இருக்கின்றார்கள். அனைத்து விளையாட்டு வீரர்களும் தடகள வீரர்களும் மிகச்சிறப்பாக செயல்பட வேண்டும், மக்களின் இதயங்களை கொள்ளை கொள்ள வேண்டும் என்பதே அவர்களுடைய ஆசையாக இருக்கிறது. நண்பர்களே, நமது இளைஞர்கள் அண்மை நாட்களில் விளையாட்டுகளில் பல அருமையான சாதனைகளை புரிந்திருக்கிறார்கள். பி.வி. சிந்து ஜப்பான் ஓபன் பூப்பந்தாட்ட போட்டியில் வெற்றி பெற்ற முதல் பாரத நாட்டு பெண்ணாக ஆகியிருக்கிறார். அவரது இந்த சாதனையானது ஒட்டுமொத்த தேசத்திற்கும் பெருமை சேர்த்திருக்கிறது. பாரத நாட்டு பெண் கிரிக்கெட் அணியும் கூட லண்டனின் லார்ட்ஸ் அரங்கில் தனது முதல் டெஸ்ட் ஆட்டத்தில் வென்றிருக்கிறது. இது ஒரு வரலாற்று வெற்றியாகும். நமது அணியானது 270 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் இந்த போட்டியை ஜெயித்திருக்கின்றது. ஆனால் விஷயம் இது மட்டுமல்ல, லார்ட்ஸின் நீண்ட வரலாற்றிலே இது பெண்கள் அணியின் முதல் டெஸ்ட் பந்தயமாகும். 1983 ஆண்டிலே இதே மைதானத்தில் பாரதம் தனது முதல் கிரிக்கெட் உலக கோப்பையை வென்றது. இப்போது நமது பெண் சக்தி இங்கே தேசத்திற்கு பெருமை சேர்த்திருக்கிறது. நண்பர்களே, சில சின்ன முயற்சிகள் கூட பெரும் முக்கியத்துவம் பெறுகின்றன. கேரளத்தின் எர்ணாகுளத்தின் தெற்கு சிற்றூரில் விளையாட்டுகள் தொடர்பாக இப்படிப்பட்ட ஒரு முயற்சி பற்றி நான் கேள்விப்பட்டேன். இங்கே ஒரு பள்ளியிலே சம்ஸ்கிருத கிளப் இருக்கிறது. இங்கே இருக்கும் ஆசிரியரான அபிலாஷ் அவர்கள் மிகவும் வித்தியாசமான முறையிலே சம்ஸ்கிருதத்தை பிரபலப்படுத்தி வருகிறார். இந்த திட்டத்திற்கு அக்ஷர் கந்துக் என்று பெயரிட்டிருக்கிறார். இதிலே சம்ஸ்கிருதத்தின் எழுத்துக்களை கால்பந்தாட்டத்தில் பயன்படுத்தப்படும் சொற்களோடு இணைத்து எளிமையான வகையிலே புரிய வைக்கப்படுகிறது. இதன் மூலம் கற்கும் ஆனந்தம் கிடைக்கிறது. அதோடு கூடவே விளையாட்டுகளோடு மக்களுக்கு உறவும் அதிகப்படுகிறது. என் மனம் நிறை நாட்டு மக்களே, கடந்த ஞாயிற்றுக்கிழமையன்று விக்ரம் 1 வெற்றிகரமான ஏவுதல் நாட்டு மக்கள் அனைவரின் மனங்களையும் பெருமையால் நிரப்பியது. விண்வெளித்துறையின் இந்த வரலாற்று ரீதியான கணத்தின் சாட்சிகளாக பாரத நாட்டவர்கள் நாம் அனைவரும் இருந்தோம். இது தனியார் துறை வாயிலாக மேம்படுத்தப்பட்ட பாரதத்தின் முதல் ராக்கெட் ஆகும். கற்பனை செய்யக்கூட கடினமான இதனை நமது இளைய தலைமுறை புதுமைகள் படைப்போர் செய்து காட்டியிருக்கிறார்கள். அவர்கள் அலாதியான திறன், பேரார்வம் மற்றும் பொறுமையை வெளிப்படுத்தினார்கள். நீண்ட காலம் வரை நமது விண்வெளித்துறை தனியாருக்கு மூடப்பட்டிருந்தது. இந்த துறையில் ஆர்வம் கொண்ட பல இளைஞர்களுக்கு தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தும் சந்தர்ப்பம் கிடைக்காமலேயே இருந்தது. இளைஞர்களின் நலனை கருத்தில் கொண்டு நாங்கள் விண்வெளித்துறையை தனியாருக்காக திறந்து விட்டோம். இன்று இதன் விளைவு என்ன என்பதை உலகமே பார்த்து கொண்டிருக்கிறது. நண்பர்களே, அறிவியலிலும் கூட நமது இளைய நண்பர்கள் பாரதத்தை தலைநிமிரச் செய்திருக்கின்றார்கள். அறிவியல் ஒலிம்பியாட் போட்டிகள் என்பன உலகின் மிகவும் மகத்துவம் வாய்ந்த போட்டிகளில் ஒன்றாகும். இவற்றிலே அதிக எண்ணிக்கையில் மாணவர்கள் பங்கெடுக்கின்றார்கள். இந்த மாதம்தான் இயற்பியல், வேதியியல், உயிரியல், கணிதம் ஆகியவற்றின் ஒலிம்பியாட் போட்டிகள் நடைபெற்றன. இந்த போட்டிகளில் பாரத நாட்டு அணியின் செயல்பாடு அருமையாக இருந்தது. இயற்பியல் ஒலிம்பியாடிலே நமது அனைத்து 5 மாணவர்களும் தங்கப்பதக்கம் வென்றார்கள். பாரதம் முதல் இடத்தை பிடித்தது. கடந்த 10 நடந்த அனைத்து இயற்பியல் ஒலிம்பியாடிலுமே நமது நாட்டின் மாணவர்கள் தங்கம் அல்லது வெள்ளிப்பதக்கங்களை கண்டிப்பாக ஜெயித்து வந்திருக்கின்றார்கள். வேதியியல் ஒலிம்பியாடிலும் கூட நமது அனைத்து மாணவர்களும் தங்கப்பதக்கங்களை வென்றிருக்கின்றார்கள். இதுவரையிலான ஆகச்சிறந்த செயல்பாடு இது. உயிரியல் ஒலிம்பியாடிலும் கூட நமது மாணவர்கள் அனைவரும் பதக்கங்களை வென்றிருக்கின்றார்கள். இவற்றிலே ஒரு தங்கப்பதக்கமும் அடங்கும். அதேபோல கணித ஒலிம்பியாடிலேயும் கூட நமது மாணவர்கள் 2 தங்கப்பதக்கங்களையும் 4 வெள்ளிப்பதக்கங்களையும் வென்றிருக்கின்றார்கள். தேசத்தின் இளைஞர் சக்தி மீது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கிறது. பாரதத்திலே ஒலிம்பியாடுகள், ஹேக்கத்தான்கள் ஆகியவற்றின் கலாச்சாரம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது என்பது பேருவகையை அளிக்கிறது.
தேசத்தின் அதிக அளவிலான இளைஞர்கள் இப்படிப்பட்ட மேடைகளிலும் தங்களுடைய ஆர்வத்தை வெளிப்படுத்தி பாரதத்திற்கு மேலும் பெருமை சேர்ப்பார்கள் என்பதில்

எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. என் உளம் நிறை நாட்டு மக்களே, திறனும் இருக்கிறது, சாதிக்க வேண்டும் என்ற பேரார்வமும் இருக்கிறது எனும் போது அனைத்து பாதைகளும் எளிதாகி விடுகின்றன. காஷ்மீரின் பாரம்பரியமான கம்பளமான வகு தொடர்பாக இப்போது மேற்கொள்ளப்படும் முயற்சியிலே இது பளிச்சிடுகிறது. கோரை மற்றும் வைக்கோலை கொண்டு தயாரிக்கப்படும் இந்த கம்பளத்தை தயாரிக்கும் பாரம்பரியம் பல்லாண்டுகள் பழமையானது. இதற்காக முதன்மையாக காஷ்மீரின் சதுப்பு நிலப் பகுதிகளின் புற்கள் மற்றும் கோரைகள் வெட்டப்படுகின்றன. வெயிலில் உலர்த்தப்பட்ட பிறகு வகைப்படுத்தப்படுகின்றன. இதன் பிறகு கைகளால் நெசவு செய்யும் பணி தொடங்குகிறது. ஒரு கம்பளத்தை தயாரிக்க இரண்டு கைவினைஞர்களுக்கு சுமார் 4 நாட்கள் பிடிக்கிறது. இந்த கம்பளம் அலாதியானது, சூழலுக்கு இசைவானதும் கூட. ஒரு பெரிய விசேஷ அம்சம் என்னவென்றால், கோடையிலே இது குளிர்ச்சியை அளிக்கும், குளிர்காலத்திலே வெப்பத்தை தரும். முதலில் இது காஷ்மீரின் ஒவ்வொரு வீட்டிலும் காணப்பட்டது. ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக இதன் பயன்பாடு குறையத் தொடங்கியது. இந்த நிலையில் ஸ்ரீநகரின் குலாம் ஹுசேன் அவர்களும் அவருடைய மகளான தஞ்சீலா அவர்களும் ஒரு உறுதி பூண்டார்கள். இருவரும் வகு கைவினைத்திறன் பாரம்பரியத்துக்கு ஒரு புதிய வாழ்க்கை அளிக்க வேண்டும் என்பதை குறிக்கோளாக்கி கொண்டார்கள். குலாம் ஹுசேன் அவர்கள் மிகவும் எளிமையான குடும்பத்தைச் சேர்ந்தவர். இந்த பணியிலே அவர் பல சவால்களை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. ஆனால் பார்த்து கொண்டிருக்கும் போதே அவருடைய இந்த முயற்சியில் பலரிணையத் தொடங்கினார்கள். குலாம் ஹுசேன் அவர்கள் இந்த திறமையை மேலும் முன்னெடுத்துச் சென்றார். அவருடைய குறிக்கோளுக்காக மாநில அளவிலே அரசு உதவிகளும் கிடைத்தன. இன்று விரைவாக மக்களின் விருப்பத்தை பெற்று வரும் வகுவானது தேசத்தின் பிற பாகங்களுக்கும் சென்று சேர்ந்து வருகிறது. இந்த முயற்சியில் இணைந்த அனைவரையும் நினைத்து நான் மிகவும் பெருமையடைகிறேன். இன்று நாம் அனைவரும் உள்ளூர் பொருட்கள் மீது அழுத்தம் கொடுத்து வருகிறோம். உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் என்ற மந்திரத்தை தாங்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நிலையில் காஷ்மீரத்தின் வகுவும் கூட உங்கள் இல்லங்களிலே இடம்பெற வேண்டும் என்பதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள். நண்பர்களே, நமது தேசத்திலே தேநீர் என்பது ஒரு பானம் மட்டுமல்ல, இது நம்மோடு இரண்டர கலந்தது. காலையின் தொடக்கமாகட்டும், நண்பர்களின் சந்திப்பாகட்டும், குடும்பத்தோடு இணைந்து சில கணங்களை கழிப்பதாகட்டும், தேநீர் என்பது அனைத்து வேளைகளிலும் நம் வாழ்க்கையில் அங்கம் வகித்து வருகிறது. எனக்கும் தேநீருக்குமான உறவு பற்றி நீங்கள் நன்கு அறிவீர்கள் இல்லையா? ஆனால் இன்று நாம் உரையாட இருக்கும் தேநீர் அது சுவையை மட்டும் அளிக்கவில்லை, பல சகோதரிகளுக்கு வாழ்க்கையையும் அளித்திருக்கிறது. தற்சார்பு என்ற புதிய நறுமணத்தையும் கலந்திருக்கிறது. உத்தரப்பிரதேசத்தின் பிஜ்னோர் மாவட்டத்தின் லக்கிவாலா கிராமத்திலே சுய உதவி குழுவோடு தொடர்புடைய பெண்கள் விதுர் பிரேரணா சுதேசி ஹெர்பல் டீ, அதாவது மூலிகை தேநீரை தயாரித்திருக்கிறார்கள். இதிலே லெமன் கிராஸ் எனும் கவட்டம்புல், சீந்தில், அதிமதுரம், துளசி, பச்சை மஞ்சள், பட்டை, ஏலக்காய், சோம்பு போன்ற இயற்கை பொருட்கள் அடங்கியுள்ளன. தனது வித்தியாசமான சுவை மற்றும் குணங்கள் காரணமாக இந்த தேநீரானது மிக குறைவான காலத்திலே மக்களிடம் விசேஷமான அடையாளத்தை அமைத்து கொண்டது. பிரயாக்ராஜின் மகாகும்ப மேளாவிலும் தில்லியின் சர்வதேச உணவு விழாவின் போதும் இந்த மூலிகை தேநீர் மிகவும் பாராட்டுக்களை பெற்றது. அயல் நாடுகளிலிருந்து வந்திருந்தவர்களும் கூட இதில் தங்கள் ஆர்வத்தை வெளிப்படுத்தினார்கள். நண்பர்களே, மிகவும் உத்வேகம் அளிக்கும் விஷயம் இதன் தொடக்கம்தான். இந்த ஒட்டுமொத்த முயற்சியும் வெறும் 1 லட்சம் ரூபாயில் தொடங்கியது. இன்று இந்த பிராண்டானது தேசத்தின் பெரிய அமைப்புகள் வரை சென்றடைந்து விட்டது. உள்ளூர் ஞானம், இயற்கை மற்றும் பெண்களின் தன்னம்பிக்கை ஆகியன இணையும் போது ஒரு சிறிய முயற்சி கூட பெரிய மாற்றத்தின் தொடக்கமாக ஆகிவிடும் என்பதை இது முதன்மையாக நமக்கு தெரிவிக்கிறது. என் கனிவான நாட்டு மக்களே, இன்று நாடெங்கிலும் ஓர் மரம் அன்னையின் பெயரில் இயக்கம் வாயிலாக இயற்கையின் பால் மக்கள் தங்களுடைய பொறுப்பையும் கடமையையும் ஆற்றி வருகின்றார்கள். இப்படிப்பட்ட உணர்வால் சமூகம் இணையும் போது மிகவும் அழகான, உத்வேகம் அளிக்கவல்ல எடுத்துக்காட்டுகள் வெளிப்படுகின்றன. நண்பர்களே, அகமதாபாத்திலே மக்களின் பங்களிப்புக்கான அற்புதமான சக்தி வெளிப்படுத்தப்பட்டது. பாடஜ் பகுதியிலே 1 மணி நேரத்துக்கு உள்ளாக 3 லட்சத்துக்கும் மேற்பட்ட மரக்கன்றுகள் நடப்பட்டன. இவற்றிலே 25,000க்கும் அதிகமானவர்கள் தங்களை இணைத்து கொண்டார்கள். பள்ளிக்கூடத்தில் படிக்கும் தேசிய மாணவர் படை கேடட்டுகள்,

ஸ்வயம் சேவகர்கள், பொதுமக்கள் என அனைவரும் இந்த இயக்கத்திலே பங்கெடுத்துக் கொண்டார்கள். வரவிருக்கின்ற ஆண்டுகளிலே இந்த மரங்களெல்லாம் ஒரு அடர்ந்த நகர்ப்புறக் காடாக உருப்பெறும். இந்த முயற்சி கின்னஸ் உலக சாதனைகள் புத்தகத்திலே இடம் பிடித்தது. நண்பர்களே, ஓர் மரம் அன்னையின் பெயரில் இயக்கத்தின்படி உத்தரப்பிரதேசத்திலும் கூட மக்கள் பங்களிப்பின் அற்புதமான உறுதிப்பாட்டை காண முடிந்தது. அங்கே ஒரே நாளிலே ஜூலை மாதம் 12ஆம் தேதியன்று 35 கோடிக்கும் அதிகமான மரக்கன்றுகள் நடப்பட்டன. உத்தரப்பிரதேசத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற வகையில் எனக்கு இது விசேஷ கௌரவம் அளிக்கும் விஷயம். எனக்கு பிரியமான நாட்டு மக்களே, மரம் என்பது மனிதர்களுக்கானது மட்டுமல்ல, இவை எண்ணிலடங்கா உயிரினங்களின் இருப்பிடமாகவும் இருக்கின்றன. குஜராத்தின் கிர் காடுகளில் சுமார் 60 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியன் கிரே ஹார்ன்பில் எனும் சாம்பல் இருவாயன் மீண்டும் கூடுகட்டத் தொடங்கியிருக்கிறது. பல ஆண்டுகளாக நடைபெற்று வரும் பராமரிப்பு மற்றும் மீளுருவாக்க முயற்சிகளின் விளைவாகும் இது. இந்த இருவாயன் வனங்களின் விவசாயி என்று அழைக்கப்படுகிறது. இவை பழங்களை உண்டு விதைகளை தொலைதூரங்கள் வரை கொண்டு சேர்க்கின்றன. இந்த விதைகளால் காடுகளில் புதிய மரங்கள் கிளைக்கின்றன. இந்த வகையிலே ஒரு பறவை காட்டினை மீண்டும் பசுமை கொழிக்கச் செய்வதில் உதவி புரிகிறது. நாம் அனைவரும் நம்முடைய வாழ்க்கையின் எந்த ஒரு சிறப்பான சந்தர்ப்பத்தையும் இயற்கையோடு கண்டிப்பாக இணைக்க வேண்டும் என்று நான் உங்கள் அனைவரிடத்திலும் கேட்டுக்கொள்கிறேன். ஓர் மரத்தை அன்னையின் பெயரில் நடுங்கள். இன்று நடப்பட்ட ஒரு சிறிய மரக்கன்று வரவிருக்கும் தலைமுறையினருக்கு பசுமை, தூய்மையான காற்று, அழகான எதிர்காலத்தின் மரபாக ஆகக்கூடும். எனதருமை நாட்டு மக்களே, இன்று நெகிழி மாசு என்பது உலகம் முழுவதிலும் சுற்றுச்சூழலுக்கு ஒரு பெரிய சவாலாக மாறிவிட்டது என்பதை நாம் அனைவரும் நன்கறிவோம். ஒருமுறை பயனாகும் நெகிழி குப்பையானது பல்லாண்டுகள் வரை இயற்கைக்கு தீங்கு ஏற்படுத்தி வரும் என்பதால் நெகிழியை சரியான முறையிலே அப்புறப்படுத்தல் மிகவும் அவசியமான ஒன்றாகும். நண்பர்களே, பீகாரின் சீதாமடியிலே கழிவிலிருந்து செல்வம் என்பதற்கு அருமையான உதாரணம் வெளிவந்திருக்கிறது. இங்கே குப்பை மறுசுழற்சி செய்யப்பட்டு அதிலிருந்து கருத்தைக்கு வரும் அமரும் மேடை, பெஞ்ச் தயார் செய்யப்படுகிறது. ஒரு மேடையை தயார் செய்வதில் சுமார் 40 கிலோ ஒருமுறை பயனாகும் நெகிழி செலவாகிறது. இது பலமானதாகவும் நீடித்ததாகவும் ஓய்வளிப்பதாகவும் இருப்பதோடு கூடவே சூழலுக்கு இசைவானதாகவும் இருக்கிறது. இது அரசு பள்ளிகள், பூங்காக்கள் மற்றும் பொது இடங்களில் போடப்படுகிறது. இதன் வாயிலாக சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பற்றிய விழிப்புணர்வு மக்களிடம் அதிகரித்து வருகிறது. இந்த முயற்சியில் உள்ளூர் அலகுகளோடு சேர்ந்து மாவட்ட நிர்வாகத்தின் மகத்துவம் வாய்ந்த பங்களிப்பும் கலந்திருக்கிறது. இதன் காரணமாக உள்ளூர் அளவிலே வேலை வாய்ப்புகளும் ஏற்படுகின்றன. சீதாமடியின் இந்த முயற்சி ரெடியூஸ், ரீயூஸ் அண்ட் ரீசைக்கிள், அதாவது குறைவாக பயன்படுத்தல், மீள் பயன்படுத்தல், மறுசுழற்சி செய்தல் என்பவை வெறும் கோஷங்கள் அல்ல, மாறாக இவை நமது வாழ்க்கையின் அங்கமாகவே ஆகிவிட்டன என்பதையே சீதாமடியின் இந்த முயற்சி நமக்கு தெரிவிக்கிறது. நண்பர்களே, கடந்த முறை மனதின் குரலிலே பிள்ளையார் சதுர்த்தி பற்றி பேசியிருந்தேனே, உங்களுக்கு நினைவிருக்கிறது இல்லையா? நமது தேசத்தின் மண்ணாலான பிள்ளையார் சிலைகளையே வழிபட வேண்டும் என்று அப்போது நான் உங்களிடம் வேண்டிக் கொண்டேன். பிஓபி பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸால் செய்யப்பட்ட பிள்ளையார் விக்கிரகங்களையோ அயல் நாடுகளிலிருந்து வரும் பிள்ளையார் சிலைகளையோ பயன்படுத்துவதற்கு பதிலாக நம் நாட்டின் மண்ணாலான பிள்ளையார் சிலைகளை வீடுகளில் வைத்து வழிபாடு செய்ய வேண்டும். இது தொடர்பாக பலர் எனக்கு செய்திகளை அனுப்பியிருக்கின்றார்கள், தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார்கள். என்னுடைய வேண்டுகோளை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருப்பதாக பலர் எனக்கு எழுதியிருக்கின்றார்கள். உள்ளூரின் மண்ணை கொண்டு தயார் செய்யப்பட்ட பிள்ளையார் சிலையை மட்டுமே நிறுவுவோம் என்று தங்களுடைய மன உறுதிப்பாட்டை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். மனதின் குரலில் முன்னமும் கூட இப்படிப்பட்ட விவாதம் நடைபெற்றிருப்பதாகவும் அதனால் சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுக்க முடிந்ததாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த முறை பிள்ளையார் சதுர்த்தியிலே நம் தேசத்தின் மண்ணாலான திருவுருவச் சிலையையே வழிபாட்டுக்கு நீங்கள் பயன்படுத்துங்கள் என்று நான் மீண்டும் ஒருமுறை என்னுடைய வேண்டுகோளை விடுக்கின்றேன். உங்களுடைய இந்த முயற்சியும் கூட ஒரு வகையிலே இயற்கைக்கு நீங்கள் செய்யும் வழிபாடாகும். என் மனம் நிறை நாட்டு மக்களே, இப்போது நான் உங்களிடம் கூறவிருக்கும் ஒரு நபர் குறித்து நீங்கள் தெரிந்து கொண்டால் நீங்கள் மிகவும் பெருமிதம் கொள்வீர்கள். இவர் அறிவி

அறிவியல் மற்றும் புதுமைகள் படைத்தல் துறையில் பெரிய அளவில் பணியாற்றி வருகிறார். தனக்கென உலகிலே ஒரு அடையாளத்தை ஏற்படுத்திக் கொண்டிருந்தாலும் கூட இவர் தனது வேர்களின் ஆழங்களோடு இணைந்திருப்பவர். சந்தர்ப்பம் வாய்க்கும் போதெல்லாம் தனது மண்ணுக்கு மரியாதை செலுத்துவதை மறக்காதவர். அந்த மனிதர்தான் மணிப்பூரைச் சேர்ந்த டாக்டர் ரொனால்டோ லைஷ்ராம் அவர்கள். இவருடைய பெயர் ரொனால்டோ என்றாலும் இவர் ஒரு வானியற்பியலாளர். இவர் ஜப்பானிலே பணியாற்றி வருகிறார். இளம் பால்வெளி மண்டலங்களின் ஒரு பரந்த கூட்டத்தை பற்றி ஆய்வு செய்யும் குழுவின் அங்கமாக இருந்திருக்கிறார். அவர் என்னதான் செய்தார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள விரும்புவீர்கள் இல்லையா? உள்ளபடியே இவர் ஒட்டுமொத்த கூட்டத்தின் பெயரை மணிப்பூரின் ஒரு அழகான ஏரியோடு இணைத்து லோக்டக் புரோட்டோகிளஸ்டர் என்று பெயரிட்டிருக்கிறார். இந்த நன்னீர் ஏரிக்குள் மிதக்கும் மக்கிய தாவரங்களும் இதர கரிமப் பொருட்களும் ஃபும்டிஸ் இவையெல்லாம் ஒன்றிணைந்து மிதக்கும் திட்டுக்களைப் போல மாறுகின்றன. தனித்துவமான நிலப்பரப்பை போன்ற தோற்றத்தை இவை உருவாக்குகின்றன. இது ஏதோ பரந்த கடலிலே சின்ன சின்ன தீவுகள் மிதப்பது போல இருக்கிறது. இதைப் போலவே பேரண்டத்தில் இந்த இளம் பால்வெளி மண்டலங்கள் கூட ஒரு பரந்த படைப்பை நிர்மாணம் செய்கின்றன. இன்று மணிப்பூரின் லோக்டக் தேசத்தின் வரைபடத்தில் மட்டும் இடம்பெறவில்லை, மாறாக விசாலமான பேரண்டத்திலும் கூட தனது ஒளிவீச்சை பரப்பி கொண்டிருக்கிறது. இந்த சாதனை நாட்டவர் அனைவருக்கும் பெருமை சேர்ப்பது. இதனால் நமது இளைய நண்பர்களுக்கு ஒரு கற்றல் கிடைக்கிறது. தங்களுடைய பாரம்பரியத்தோடு இணைந்திருந்தாலும் கூட புதிய சிகரங்களை நம்மால் எட்ட முடியும் என்பதை. இப்படிப்பட்ட வேர்கள் விண்மீன்கள் உலகை கூட பளிச்சிடச் செய்ய முடியும். என் நெஞ்சம் நிறை நாட்டு மக்களே, சில நாட்கள் கழித்து ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி என்று தேசிய கைத்தறி நாளினை நாடு கொண்டாடும். இந்த வேளையிலே நமது நெசவாளர் சகோதர சகோதரிகளின் திறன்கள், அவர்களின் படைப்பாற்றல் ஆகியவற்றுக்கு நாம் விழா எடுக்கிறோம். பல தலைமுறைகளாக தொடர் சங்கிலி போன்று செயல்பட்டு வரும் பாரம்பரியங்களை நமது நண்பர்கள் முன்னெடுத்துச் செல்லுகிறார்கள். நண்பர்களே, கைவினை திறத்தால் படைக்கப்பட்ட ஒவ்வொரு ஆடையும் ஏதோ ஒரு துறையினை, சமூகத்தை மற்றும் இதோடு தொடர்புடைய எண்ணிலடங்கா மக்களின் கதைகளை முன்னிறுத்துகிறது. இவர்களெல்லாம் பாரதத்தின் கலாச்சார மரபுகளை பராமரிப்பதை பெருமித உள்ளத்தோடு செய்கிறார்கள். நாம் அனைவரும் கைவினை திறத்திற்கு ஊக்கமளித்து நமது நெசவாள நண்பர்களுக்கு மரியாதை அளிக்க வேண்டும் என்பதையே இன்றைய நாளன்று நான் என் வேண்டுகோளாக விடுக்கிறேன். நாம் உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் என்ற உணர்வுக்கு மேலும் வலு சேர்ப்போம் வாருங்கள். நண்பர்களே, இன்று தேசத்திலே எந்த வகையில் கைத்தறிக்கு ஊக்கமளிக்கப்பட்டு வருகிறதோ இதன் காரணமாக அதிக அளவிலே மக்களின் வாழ்க்கை சிறப்பானதாக ஆகிக் கொண்டிருக்கிறது. போச்சம்பள்ளியிலிருந்து பட்னா, குத்தம்பள்ளியிலிருந்து கச் வரை இதற்கான பல எடுத்துக்காட்டுகள் காண கிடைக்கின்றன. இன்று கைத்தறியின் நமது பெருமை மிகு பாரம்பரியத்துக்கு புதிய சக்தியையும் புதிய அடையாளத்தையும் பல தனிநபர்களும் குழுக்களும் அளித்து வருகின்றார்கள். போச்சம்பள்ளி வகையின் அழகான பாரம்பரியத்தை சிலர் முன்னெடுத்துச் சென்றால், சில பெண் நெசவாளர்கள் ஒன்றிணைந்து கம்பளிப் பொருட்களை உருவாக்குகிறார்கள். சிலர் கேரளத்தின் பாரம்பரியமான கசாவு கலையை பாதுகாத்து வருகின்றார்கள். இதன் காரணமாக நமது சகோதரிகள் தாய்மார்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாகிறது. நண்பர்களே, மேலும் ஒரு விஷயம் குறித்து விசேஷமாக நான் குறிப்பிட விரும்புகிறேன். அதுதான் காதி. கதராடைகள் என்பவை அண்ணல் காந்தியடிகளுக்கு மிகவும் பிரியமானவை என்பதை நாம் அனைவரும் அறிவோம். கடந்த சில ஆண்டுகளில் மக்களால் கணிசமாக விரும்பப்படுவதாக காதி ஆகியிருக்கிறது. கடந்த 12 ஆண்டுகளில் இதன் விற்பனை 6 மடங்கு அதிகரித்திருக்கிறது. விற்பனையின் இந்த புள்ளி விவரம் இப்போது கிட்டத்தட்ட 8000 கோடி ரூபாய் என்ற அளவை எட்டியிருக்கிறது. வரவிருக்கின்ற பண்டிகை காலத்திலே காதி விற்பனை மையத்தின் ஏதாவது ஒரு பொருளை, கைத்தறியோ கைவினைப் பொருளோ ஏதோ ஒரு பொருளை கண்டிப்பாக வாங்குங்கள். எனதருமை நாட்டு மக்களே, பாரதத்திலே எத்தனை வகையான இசைக்கருவிகள் இருக்கின்றன என்று உங்களிடத்திலே கேட்டால் நீங்கள் சிந்திக்க தொடங்கி விடுவீர்கள். ஏனென்று சொன்னால், நம் நாட்டிலே ஏராளமான கருவிகளும் அவற்றோடு தொடர்புடைய பாரம்பரியங்களும் இருக்கின்றன. இவை போன்றதொரு கருவிதான் திரிபுராவின் சாங் பிரெங். இது அங்கிருக்கும் பழங்குடி இனத்தவர்களிடம் மிகவும் பிரபலமாக இருக்கிறது. மூங்கிலால் ஆன இந்த இசைக்கருவியிலே

மூன்று தந்திகள் இருக்கின்றன. இதிலிருந்து வெளிப்படும் ஒலி மிகவும் இனிமையானதாக இருக்கிறது. சரோத் இசைக்கருவிக்கு சற்று நிகராக இதன் ஒலி இருக்கிறது. சில காரணங்களால் இளைஞர்களிடையே இதன் புழக்கம் குறையத் தொடங்கியது. இந்த கட்டத்தில் குமார் தேவ் பர்மா அவர்கள் இதை மீண்டும் பிரபலப்படுத்த வேண்டும் என்று உறுதி பூண்டார். இன்று அவருடைய முயற்சி வளமாகி இருக்கிறது. இவர் சாங் பிரேங்கோடு கூடவே அங்கே இருக்கும் பிற பாரம்பரிய இசைக்கருவிகளையும் இசைத்து வருகிறார். கோக் போரோக் பழங்குடி பாடல்கள், பவுல் பாடல்கள், பங்காளி பழங்குடி பாடல்கள் ஆகியன அவருக்கு மிகவும் பிடித்தமானவை. இப்போது நான் உங்களுக்கு ஒரு சிறிய இசைக்குறிப்பை இசைக்க விரும்புகிறேன். இந்த இசையை உங்களால் என்றைக்கும் மறக்க முடியாது.

0: நண்பர்களே, இதை கேட்டதும் உங்களுக்கு மிகவும் பிடித்து போயிருக்கும் என்று நம்புகிறேன், இல்லையா? தேவ் பர்மா அவர்களை நினைத்தால் எனக்கு பெருமையாக இருக்கிறது. பாரம்பரியமான இசையை மக்களுக்கு விருப்பமானதாக ஆக்குவதில் அவருடைய முயற்சி மிகவும் பாராட்டுக்குரியது. நீங்களும் உங்களுக்கு அக்கம் பக்கத்திலே இருக்கும் பாரம்பரியமான இசைக்கருவி பற்றிய தகவல்களை சமூக ஊடகத்திலே கண்டிப்பாக பகிருங்கள் என்று உங்களிடத்தில் கேட்டுக்கொள்ளுகிறேன். உங்களுடைய இந்த முயற்சி மற்றவர்களையும் கூட பாரம்பரியமான பாரத நாட்டு இசையோடு அவசியம் இணையச் செய்யும். எனதருமை நாட்டு மக்களே, நாளை ஜூலை மாதம் 27ஆம் தேதி அன்று பாரத் ரத்னா டாக்டர் APJ அப்துல் கலாம் ஐயா அவர்கள் மறைந்த தினம். டாக்டர் கலாம் ஐயா அவருடைய ஆளுமையில் கருத்தூக்கம் அளிக்கும் பல கூறுகள் இருந்தன என்றாலும், அவருடைய இதயத்திற்கு மிகவும் நெருக்கமான ஒன்று என்றால் அது ஆசிரியர் என்ற பங்களிப்புத்தான். அவர் சிறுவர்களையும் இளைஞர்களையும் பெரிய பெரிய கனவுகளை காண உத்வேகப்படுத்தினார். தற்செயல் நிகழ்வாக இந்த வாரம் நாம் குரு பூர்ணிமா புனிதமான நாளையும் கொண்டாட இருக்கிறோம். நமது தாய் தந்தை தாம் நமது மூத்த குருமார்கள். பள்ளியில் நமது ஆசிரியர்கள் நமக்கு எழுத்தறிவை அளிக்கின்றார்கள். குரு பூர்ணிமையானது இப்படிப்பட்ட அனைத்து குருமார்களிடத்திலும் நன்றி உணர்வை வெளிப்படுத்தவல்ல சந்தர்ப்பமாகும். நாட்டின் அனைத்து ஆசிரியர்கள் குருமார்களுக்கும் நான் என் அர்ப்பணிப்புடனான வணக்கத்தை தெரிவிக்கிறேன். நண்பர்களே, சில வாரங்கள் கழித்து நாம் சுதந்திர திருநாளை கொண்டாட இருக்கிறோம். ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி என்பது இந்தியர்கள் அனைவருக்கும் பெருமிதம் தரும் தினமாகும். பாரத நாட்டின் சுதந்திரத்தின் பொருட்டு தங்கள் அனைத்தையும் அர்ப்பணித்த கணக்கே இல்லாத வீரர்களை நாம் நினைவில் கொள்ளும் தினமாகும் இது. அவர்களுடைய தியாகம் தவம் காரணமாகவே இன்று நமது கைகளிலே மூவண்ண கொடி இருக்கிறது. இந்த மூவண்ண கொடியிலேதான் நமது அரசியலமைப்பு சட்டத்தின் குறிக்கோள் இருக்கிறது. நண்பர்களே, கடந்த சில ஆண்டுகளில் வீடுதோறும் மூவண்ண கொடி இயக்கமானது தேசம் முழுவதையும் ஒரு அற்புதமான உணர்வினால் இணைத்தது. ஒவ்வொரு வீடு ஒவ்வொரு தெருவிலும் மூவண்ண கொடியின் விழா தென்பட்டது. இந்த ஆண்டும் கூட நாம் வீடுதோறும் மூவண்ணக்குடி இயக்கத்தை முழு உற்சாகத்தோடு முன்னெடுத்து செல்ல வேண்டும். நமது இல்லங்களில் முழு மரியாதையோடு மூவண்ணக்குடியை பறக்க விட வேண்டும். நண்பர்களே, ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதிக்கு முன்பாகவும் நீங்கள் எனக்கு நிறைய கருத்துக்கள் ஆலோசனைகளை அளிப்பீர்கள். இந்த ஆண்டும் கூட நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை மைகோவ் தளத்தில் கண்டிப்பாக அனுப்பி வையுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் ஆலோசனைகளுக்காக நான் காத்திருப்பேன். நண்பர்களே, மனதின் குரலில் இந்த முறை இம்மட்டே. அடுத்த மாதம் நாம் மீண்டும் சந்திப்போம். நாட்டு மக்களின் பல புதிய சாதனைகள் உள்ளெழுச்சி அளிக்கும் முயற்சிகளோடு இணைவோம். அதுவரை உங்களிடமிருந்து அனுமதி கோருகிறேன். பல பல நன்றிகள். வணக்கம்.
1: மனதின் குரல் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலமாக நாட்டு மக்களுக்கு இன்று காலை 11 மணிக்கு விடுத்த செய்தியின் தமிழாக்கம் கேட்டீர்கள். நீங்களும் பிரதமரிடம் ஏதேனும் கருத்துக்களை தெரிவிக்க விரும்பினால், அவருக்கு ஏதேனும் ஆலோசனைகள் வழங்க நினைத்தால், உங்கள் மனதின் குரலை www.mygov.in என்ற இணையதள முகவரியில் தெரிவிக்கலாம். இணையதள முகவரி

0: மீண்டும் www.mygov.in. படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
1: ஆகாஷ்வாணி, நேரம் 8:30:45. விளம்பரங்களை தொடர்ந்து திரைகாணம் கேட்கலாம்.
2: பர்சனல் லோன் ஆஃபர்
3: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
2: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
3: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
4: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
3: அப்ப நான் என்ன பண்றது?
4: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் தான் ஆகும்.
3: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
4: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
5: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
6: இதை கேளுங்கள். உங்களுடைய வேலைகளுக்கு இடையில் இந்த முக்கியமான வேலையை மறந்து விடாதீர்கள்.
7: 2025-26 நிதியாண்டிற்கான வரி செலுத்துபவர்களுக்கு வருமான வரி கணக்கை ITR 1 அல்லது ITR 2 தாக்கல் செய்ய வேண்டிய கடைசி தேதி July 31, 2026 ஆகும்.
6: வருமான வரி கணக்கை தாக்கல் செய்வதற்கு முன் உங்கள் AIS மற்றும் ஃபார்ம் 26AS ஐ கவனமாக சரிபார்த்து வெளிநாட்டு வருமானம் அல்லது வெளிநாட்டு சொத்துக்கள் குறித்த சரியான மற்றும் முழுமையான விவரங்களை வழங்கவும்.
7: வருமான வரி தாக்கல் படிவத்தில் சரியான மற்றும் துல்லியமான தகவல்களை வழங்குவது விரைவான டாக்ஸ் ரிட்டர்னுக்கு வழிவகுக்கும். துல்லியமான டாக்ஸ் ரிட்டர்ன் என்றால் விரைவான டாக்ஸ் ரிட்டர்ன்.
6: ஒவ்வொரு வரி செலுத்துவோரும் நாட்டை கட்டி எழுப்புபவரே இந்திய அரசின் வருமான வரித்துறை.
8: இப்ப இந்தியாவோட ஒவ்வொரு கிராமத்திலயும் வீட்டு மாடியோட தோற்றமே மாறி போச்சு. முன்னாடி எல்லாம் மாடியில அப்பளமும் துணியும் தான் காஞ்சிட்டு இருக்கும். ஆனா இப்ப கரண்ட் பில் 0 ஆயிட்டு இருக்கு. ஒவ்வொரு கிராமமா மக்கள் சோலார் பேனல் போடுறாங்க. நீங்களும் போடுங்க. மத்திய அரசு 78,000 ரூபாய் வரை மானியம் தருது. 30 லட்சத்துக்கு அதிகமான குடும்பங்கள் இதனால பலன் அடைஞ்சிருக்காங்க. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
9: Indian Air Force invites application from eligible boys and girls to join as Agniveer Vayu and Airmen Medical Assistant. Hurry, registration closes on 26 July 2026. For details visit www.iefrecruitment.edcil.co.in.
10: PM Jai, ab garibon ki jai ban gayi hai. Desh

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: இதை கேளுங்கள். உங்களுடைய வேலைகளுக்கு இடையில் இந்த முக்கியமான வேலையை மறந்து விடாதீர்கள்.
2: 2025-26 நிதியாண்டிற்கான வரி செலுத்துபவர்களுக்கு வருமான வரி கணக்கை ITR 1 அல்லது ITR 2 தாக்கல் செய்ய வேண்டிய கடைசி தேதி July 31, 2026 ஆகும்.
1: வருமான வரி கணக்கை தாக்கல் செய்வதற்கு முன் உங்கள் AIS மற்றும் Form 26 AS ஐ கவனமாக சரிபார்த்து வெளிநாட்டு வருமானம் அல்லது வெளிநாட்டு சொத்துக்கள் குறித்த சரியான மற்றும் முழுமையான விவரங்களை வழங்கவும்.
2: வருமான வரி தாக்கல் படிவத்தில் சரியான மற்றும் துல்லியமான தகவல்களை வழங்குவது விரைவான டாக்ஸ் ரிட்டர்னுக்கு வழிவகுக்கும். துல்லியமான டாக்ஸ் ரிட்டர்ன் என்றால் விரைவான டாக்ஸ் ரிட்டர்ன்.
1: ஒவ்வொரு வரி செலுத்துவோரும் நாட்டை கட்டி எழுப்புபவரே இந்திய அரசின் வருமான வரித்துறை.
3: ஏ ரீமா, சோலார் பேனல் போட்டுக்கோ, சோலார் பேனல் போட்டுக்கோன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அதே தான் சொல்றாங்க. ஆனா பிரதமர் சொன்ன பிறகுதான் நான் முடிவு பண்ணேன்.
4: பாரத் சர்க்கார் கா லக்ஷ் சோலார் பவர் சே பிஜ்லி பில் ஜீரோ கர்னே கா பி ஹே.
3: நம்ம பிரதமர் சொன்னதாலதான் நான் சோலார் பேனல் போட்டேன். இப்ப என் கரண்ட் பில் ஜீரோ ஆயிடுச்சு. நீங்களும் போட்டுடுங்க.
5: பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள். சூரியகர்.
6: नमस्कार, मैं हूं कैलाश खेर और आकाशवाणी के सभी श्रोताओं को मेरा बारंबार प्रणाम. और भारत की सेना को समर्पित ये मेरा गीत भारतीय सेना, जो तीनों सेनाओं को समर्पित है, हर देशवासी को समर्पित है तथा भारत के हर सैनिक को समर्पित है, पैरामिलिट्री के अर्धसैनिक बलों के हर सैनिक को समर्पित है, रक्षा मंत्रालय से लेकर देश के एक एक नागरिक को ये गीत समर्पित है. हमारे देश की भावनाओं के अनुरूप हमारी भारत की सेनाओं के

0: கற்படை கட்டணா சுயமகி கற்படை பாரதிய சேனா.
1: ஜெய்ஹிந்த் திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல் கேட்கலாம்.
2: ஜெய்.

மண்ணில் நம் மண்ணில் புது சக்தி பிறக்காதோ? சக்தி இருந்தால்தான் சரித்திரம் உண்டாகும். சட்டம் கையில் கொண்டு நீ தீமை திருத்திவிடு, சரியா இல்லை என்றால் அதன் பெயரை அறுத்துவிடு.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: 100.1 MHz அலைவரிசையில் நேர்கள் இப்பொழுது கேட்கலாம் திரைகானம் நிகழ்ச்சியின். முதலில் மயங்குகிறாள் ஒரு மாது திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் பாடியுள்ள பாடல்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: இந்த இனிய இரவு வேளையில் நேயர்களை தாளாட்ட வருகிறது இரவின் மடியில். இன்றைய நிகழ்ச்சியில் ஆசை மற்றும் பாட்ஷா ஆகிய திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் ஒலிக்கின்றன. முதலில் ஆசை திரைப்படத்திலிருந்து சில பாடல்கள் ஒலிக்கவர். முதல் பாடலை பாடியிருப்போர் அரிஹரன், அனுபமா குழுவினருடன்.

100.1 FM கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் இரவின் மடியில் நிகழ்ச்சியில் நேர்கள் இதுவரை ஆசை திரைப்படத்திலிருந்து பாடல்களுக்கு கேட்டீர்கள். இனி பாட்ஷா திரைப்படத்திலிருந்து சில பாடல்கள் ஒலிக்க வரும். பாடலை பாடியிருப்பவர் கே ஜே யேசுதாஸ், சித்ரா.

0: And that is the end of this news bulletin.
1: நேரம் இப்பொழுது 1:10. ஆகாஷ்வாணி, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz FM கோல்டு அலைவரிசை. நேயர்கள் இப்பொழுது கேட்கலாம் நினைவில் நின்றவை, இனிமையான பழைய திரையிசை பாடல்களின் தொகுப்பு. இன்றைய நிகழ்ச்சியில் பார்த்தால் பசி தீரும், பலே பாண்டியா, காத்திருந்த கண்கள் ஆகிய திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் ஒலிக்கின்றன. முதலில் பார்த்தால் பசி தீரும்.

0: ஊவண்ணா
1: ஊவண்ணா
0: ஏனா
1: ஏனா
0: ஏயண்ணா
1: ஏயண்ணா
0: ஐயண்ணா
1: ஐயண்ணா
0: ஓனா
1: ஓனா
0: ஓவண்ணா
1: ஓவண்ணா
0: அவ்வண்ணா
1: அவ்வண்ணா
0: அக்கண்ணா
1: அக்கண்ணா
0: இடையினமாம்

0: காற்று வந்ததா, காற்று வந்ததும் கொடியசைந்ததா,
1: நிலவு வந்ததும் மலர் மலர்ந்ததா, மலர்

டி எம் சவுந்தரராஜன் பி சுசீலா குரல்களில் ஒலித்தது அந்த பாடல். 100.1 எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் நினைவில் நின்றவை நிகழ்ச்சியில் நேர்கள் இதுவரை பார்த்தால் பசி தீரும் திரைப்படத்திலிருந்து பாடல்கள் ஒலிக்க கேட்டீர்கள். இனி பலே பாண்டியா திரைப்படத்திலிருந்து சில பாடல்கள் ஒலிக்க. ஒரு முதல் பாடலை பாடியிருப்பவர் டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா.

தடிக்கணும் தடிக்கணும் தடிக்கணும் தடிக்கணும் தடிக்கணும் தடிக்கணும் தடிக்கணும் தடிக்கணும் தடிக்கணும் தடிக்கணும் தடிக்கணும் தடிக்கணும் தடிக்கணும் தடிக்கணும் தடிக்கணும் தடிக்கணும் தடிக்கணும் தடிக்கணும் தடிக்கணும் தடிக்கணும் தடிக்கணும் தடிக்கணும் தடிக்கணும் தடிக்கணும் தடிக்கணும் தடிக்கணும் தடிக்கணும் தடிக்கணும் தடிக்கணும் தடிக்கணும் தடிக்கணும் தடிக்கணும் தடிக்கணும் தடிக்கணும் தடிக்கணும் தடிக்கணும் தடிக்கணும் தடிக்கணும் தடிக்கணும் தடிக்கணும் தடிக்கணும் தடிக்கணும்

தக்க தண்டி கிண்ணத்தோ தக்க தண்டி கிண்ணத்தோ மாப்பிளே தாலிபாபா சகபமாமா.

நேரம் இப்பொழுது 1:50:30. 100.1 MHz எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் நினைவில் நின்றவை நிகழ்ச்சியில் இதுவரை பலே பாண்டியா திரைப்படத்திலிருந்து பாடல்களுக்கு கேட்டீர்கள். இனி காத்திருந்த கண்கள் திரைப்படத்திலிருந்து சில பாடல்கள். ஒலிக்கவரும் பாடலை பாடியிருப்போர் பி.பி. ஸ்ரீனிவாஸ், பி.சுசீலா.

0: மெகாஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்ட்.
1: தொடர்வது நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் குரு திரைப்படத்திலும், நிழல்கள் திரைப்படத்திலிருந்தும், கண்ணில் தெரியும் கதைகள் திரைப்படத்திலிருந்தும் பாடல் கேட்க இருக்கிறோம். முதலாவதாக குரு திரைப்படத்திலிருந்து பாடல்கள்.

நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில் குரு திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்டோம். எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி மற்றும் குழுவினர் பாடிய பாடல்களை. தொடர்ந்து நிழல்கள் திரைப்படத்திலிருந்து தீபன் சக்கரவர்த்தி, உமாரமணன், எஸ் ஜானகி, எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் குழுவினர் பாடிய பாடல்களை கேட்க உள்ளோம். இது எஃப்எம் கோல்டு 100.1 MHz.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில் நிழல்கள் திரைப்படத்திலிருந்தும் குரு திரைப்படத்திலிருந்தும் பாடல்கள் கேட்டீர்கள்.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.

0: இனிய ராகம் நிகழ்ச்சியில் பண்டிட் டி கே டத்தர் அவர்களின் வயலின் கேட்டீர்கள். தொடர்ந்து நுபூர் கஷித் ஓக்கல் கேட்கலாம்.
1: ஹிந்துஸ்தானி சாஸ்திரிய சங்கீத் கே கார்யக்ரம் மே ஆயியே சுன்தே ஹை நுபூர் கஷித் கா காயன். பிரஸ்துத் ஹை ராக மதுவந்தி. விலம்பித் பந்திஷ் தீன் தால் மே நிபத்த ஹை போல் ஹை சாச்சோ தேரோ நாம். த்ருத் பந்திஷ் தீன் தால் மே நிபத்த ஹை போல் ஹை பிரஹா கடின மன லாகே பிஹரவா. உன்ஹே தபலே பர் சங்கதி கர் ரஹே ஹை மிலின் ஜோஷி ஔர் சாரங்கி பர் சங்கதி கர் ரஹே ஹை உஸ்தாத் ஃபாரூக் லத்தீஃப்.

0: ये था राग मधुवंती। आप सुन रहे थे नुपुर काशिद का शास्त्रीय गायन। उन्हें तबले पर संगति कर रहे थे मिलिंद जोशी और सारंगी पर संगति कर रहे थे उस्ताद फारूक लतीफ।
1: ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் 100.1 MHz FM கோல்டு வழங்கிய இனிய ராகம் நிகழ்ச்சியில் இதுவரை நுபுர் காஷித் அவர்களின் ஓக்கல் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் செய்திகள். டெல்லி அஞ்சல்.

0: Walls also dismissed suggestions that the U.S. is running low on interceptor missiles used to defend against Iranian attacks. An Iranian army spokesperson yesterday said that Tehran halted retaliatory attacks in the region in response. Indian weightlifter Meerabai Chanu won the gold medal in the women's 48-kilogram event at the ongoing Commonwealth Games in Glasgow. The 31-year-old lifter produced a record-breaking performance, lifting 85 kilograms in the snatch to set a CWG record in the category. And that is the end of this news bulletin.
1: ஆகாஷ்வாணி நேரம் காலை 5:10. சென்னை வானொலி 100.1 MHz FM கோல்டு தொடர்வது புலரும் பொழுது நிகழ்ச்சியில் முதலாவதாக நவீன சாரங்கதாரா திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்க இருக்கிறது.

நிகழ்ச்சியில் அடுத்ததாக வடைமாலை திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க இருக்கிறோம். டாக்டர் எம் பாலமுரளிகிருஷ்ணா அவர்கள் குரலில், வாலியின் வரிகளில்.

நேரம் காலை 5:19. புலரும் பொழுது நிகழ்ச்சியில் அடுத்ததாக எம் எஸ் சுப்புலட்சுமி குரலில் பாடல்.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி புலரும் பொழுது. தொடர்ந்து நங்கூரம் திரைப்படத்திலிருந்தும் பொண்ணுக்கேத்த புருஷன் திரைப்படத்திலிருந்தும் பாடல்கள் கேட்க இருக்கிறோம்.